0: இரண்டாவது மனத்தாத்தில் வந்திருக்கின்றோம். 8:05 எஃப்எம் 102 தசமுகில் ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் சி ஊடகம் இணைந்திருக்கிறீர்கள். அதுவரை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடருக்கு 4162411212, ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்களும் தொடர்ந்து கேட்க ஈஸ்ட் எஃப்எம் சிஏ வழியாகவும், அதே வேளையில் உங்கள் போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்தும் நீங்கள் எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளலாம். வெளியே காலநிலை 9°C உணர்நிலை 7°C இருக்கிறது. எரிபொருளின் விலை நள்ளிரவில் 5% குறைவடைந்து கொண்டிருக்கிறது.
0: சார், இன்றும் வளமை போலவே நாங்கள் புதன்கிழமை யார் அந்த பிரபலம் உங்களை சந்திக்கப் போகிறது, நாங்கள் தருகின்ற 3 கூட்டுக்களை வைத்துக்கொண்டு இந்த பிரபலம் யார் என்று சொல்லித்தந்தால் நேரடியாக அழைத்து எங்களோட பதிலை சொல்ல முடியும். இன்றைய பிரபலத்துக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற 3 கூற்றுக்கள் இதுதான்.
1: முதலாவது கூற்று, ஈழத்தின் மிக பிரபலமான தவில் வித்தகரின் மகன், ஆனா இவர் தனது தந்தையைப் போல் சிறு வயதில் தவில் கற்க ஆரம்பித்தார். இரண்டாவது கூற்று, தனது கடுமையான பயிற்சியினாலும் உழைப்பாலும் 8 வயதினில் மேடை கச்சேரியை செய்ய ஆரம்பித்து மிக குறுகிய காலத்தில் முன்னணி கலைஞராக உயர்ந்தவர். மூன்றாவது கூற்று, இவரின் இசைத்திறனை மதித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இவருக்கு கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவித்திருந்தது.
0: சார், இதுதான் இந்த நாளில் நாங்கள் தந்திருக்கிற 3 கூற்றுக்குரிய பிரபலம் யார் அப்படி என்று சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைத்து சொல்லலாம். 4164504504504504504. மீண்டும் அந்த நாங்கள் கூட்டை தருகின்றோம்.
1: முதலாவது கூற்று, ஈழத்தின் மிக பிரபலமான தவில் வித்தகரின் மகனான இவர் தனது தந்தையைப் போல் சிறு வயதில் தவில் கற்க ஆரம்பித்தவர். இரண்டாவது கூற்று, தனது கடுமையான பயிற்சியினாலும் உழைப்பாலும் 8 வயதினில் மேடை கச்சேரி செய்ய ஆரம்பித்து மிக குறுகிய காலத்தில் முன்னணி கலைஞராக உயர்ந்தவர். மூன்றாவது கூற்று, இவரின் இசைத்திறனை மதித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இவருக்கு கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவித்திருந்தது.
0: அலையங்கள் 4164504404 இந்த பிரபலம் யார் என்று சொல்லித்திருந்தால் நேரடி அழைத்து எங்களோட பதிலை சொல்லலாம்.

0: 8:12 எஃப்எம் 102 தசம் ஊடாக நினைக்கிறீர்கள். மீண்டும் அந்த கூற்றை நாங்கள் நினைப்படுத்துகின்றோம்.
1: முதலாவது கூற்று, ஈழத்தின் மிக பிரபலமான தவில் வித்தகரின் மகனான இவர் தனது தந்தையை போல் சிறு வயதில் தவில் கற்க ஆரம்பித்தார். இரண்டாவது கூற்று, தனது கடுமையான பயிற்சியினாலும் உழைப்பாலும் 8 வயதினில் மேடை கச்சேரி செய்ய ஆரம்பித்து மிக குறுகிய காலத்தில் முன்னணி கலைஞராக உயர்ந்தவர். மூன்றாவது கூற்று, இவரின் இசைத்திறனை மதித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இவருக்கு கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவித்திருந்தது.
0: இதாண்டி நாளில் நாங்கள் தந்திருக்கிற மூன்று கூற்றுகள். இந்த கூற்றுக்கு பிரபலம் யார் சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னால் தெரிந்த அழைக்கலாம். 416-55 4 4 0 4 0.

0: எட்டு மணி பதினேழு நிமிடம் எஃப்எம் 102.7 கூட அணிந்திருக்கிறீர்கள். நாங்கள் எடுத்துக்கொள்ள போறோம் உங்களோட இணைப்பில். வணக்கம்.
1: வணக்கம் ஜீவரஞ்சன். வணக்கம் சஹானா.
0: எப்படி இருக்கிறீர்கள்? யார் பேசுறீர்கள்?
1: நான் ராணி பேசுறேன்.
0: ராணி, எப்படி இன்றைய பழுதுல அவங்கள போகுது?
1: பதிலும்
0: குறித்திருக்கிறோம். பார்க்கலாம் சரியா பிள்ளையாண்டு சொல்லி. எங்களோட இணைந்து கொண்டதுக்கு முதல் நன்றி ராணி.
2: நன்றி.
0: மீண்டும் அடுத்த கூற்றை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம்.
2: ஆமாம், முதலாவது கூற்று, ஈழத்தின் மிக பிரபலமான தவில் வித்தகரின் மகனான இவர் தனது தந்தையைப் போல் சிறு வயதில் தவில் கற்க ஆரம்பித்தார். இரண்டாவது கூற்று, தனது கடுமையான பயிற்சியினாலும் உழைப்பாலும் 8 வயதினில் மேடை கச்சேரி செய்ய ஆரம்பித்து மிக குறுகிய காலத்தில் முன்னணி கலைஞராக உயர்ந்தவர். மூன்றாவது கூற்று, இவரின் இசைத்திறனை மதித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இவருக்கு கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவித்திருந்தது.
0: 4164544040 அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்.
3: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
4: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
5: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
6: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3,411. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டெல் ப்ரோ, 905-512-4261.
7: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்.
8: என்னது?
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
10: 416-900-4599.
11: The station with the
12: best music.
13: It's East FM.
14: It's East FM.
15: Feel the power. Feel the bass. 102.7 FM.
0: 8:22 நிமிடம் எஃப்எம் 102.7 அணிந்திருக்கைகள் நினைந்திருக்க மாட்டேன். நாங்கள் எடுத்துக்கொள்ள போறோம் இணைப்பில். வணக்கம்.
16: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
16: நான் தாஸ்.
2: வணக்கம் தாஸ், எப்படி இருக்கிறீங்க?
16: நன்றி.
0: அடுத்த நேரம் சில போறோம் உங்களோட இணைப்பில். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்
16: வணக்கம்
0: எஸ்கே சிங்கம். என்ன அழைப்பு எடுத்துட்டு எங்க தூரம் போனீங்க சொல்லுங்க. எஸ்கே சிங்கம் என்ன பதில் நினைக்கிறீங்க? எஸ்கே சிங்கம் மகனா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. நன்றி எங்களோட இணைந்து கொண்டதுக்கு எஸ்கே சிங்கம், நன்றி.
2: இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரம் இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம்
0: வணக்கம்
8: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்கள்?
8: நான் மோகன் கதைக்கிறேன். ஜீவரஞ்சன் அப்படி சுகமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் மோகன். நீங்களும்?
8: நான் உதயசங்கர் அல்லது உதயசங்கரா தான் இருக்கும், அப்படி இல்லாட்டி சுதாகரா இருக்கலாம்.
0: உதயசங்கர் அல்லது சுதாகரன் சொல்லிக்க உங்களோட பதில் குறித்திருக்கோம். நன்றி மோகன் எங்களோட இணைந்து கொண்டதுக்கு.
8: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. சரி, நாங்கள் மீண்டும் அந்த கூற்றுக்களை நினைவுபடுத்திக் கொண்டு நாங்கள் பதிலை சொல்ல போகின்றோம்.
2: ஆமாம், முதலாவது கூற்று, ஈழத்தின் மிக பிரபலமான தவில் வித்தகரின் மகன் அனைவர் தனது தந்தையைப் போல் சிறு வயதில் தவில் கற்க ஆரம்பித்தவர். இரண்டாவது கூற்று, தனது கடுமையான பயிற்சியினாலும் உழைப்பாலும் 8 வயதினில் மேடை கச்சேரி செய்ய ஆரம்பித்து மிக குறுகிய காலத்தில் முன்னணி கலைஞராக உயர்ந்தவர். மூன்றாவது கூற்று, இவரின் இசைத்திறனை மதித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இவருக்கு கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவித்திருந்தது.
0: இன்றைய பிரபலமாக நாங்கள் அழைத்து வந்தது உதயசங்கர், தட்சிணாமூர்த்தி உதயசங்கர் தான் இன்றைய நாள் பிரபலமாக இடம் பிடித்துக் கொண்டார். ஆகவே அவர் தட்சிணாமூர்த்தியின் தவில் வித்தகர். அவரது தனது தந்தையைப் போலவே சிறு வயதில் தவில் கற்க ஆரம்பித்து தனது கடுமையான பயிற்சினாலும் உழைப்பாலும் 8 வயதில் மேடை கச்சேரி செய்ய ஆரம்பித்தவர் உதயசங்கர். மிக குறுகிய காலத்திலே முன்னணி கலைஞராக உயர்ந்தவர் உதயசங்கர். இவரின் திறமைகளை மதித்து யாழ் பல்கலைக்கழகம் கூட இவருக்கு கலாநிதி பட்டம் வழங்கியிருந்தது. குறிப்பிடத்தக்கது, இன்றைய பிரபலமாக நாங்கள் அழைத்து வந்தது உதயசங்கர் தட்சிணாமூர்த்தி. இணைந்தோடு சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்கிறோம். மீண்டும் அடுத்த புதன்கிழமை ஒரு பிரபலம் உங்களை சந்திக்கும்.
12: மாமாவுக்கு கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
14: என்னன்னு சொல்ல?
12: ஓ யோசிக்கிறிய?
14: எப்படி சொல்ல?

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: East FM தமிழ் செய்திகள்.
2: கனடாவின் அவசரகால எச்சரிக்கை அமைப்பு ஒன்டாரியோவில் நாளையும் ஏனைய மாகாணங்களில் இன்றும் பரிசோதிக்கப்படுகின்றது. கைபேசிகள், வானொலிகள், தொலைக்காட்சிகள் போன்றவற்றில் சோதனை தகவல்கள் அனுப்பப்படும். சரியாக செயல்படுவதை உறுதிப்படுத்த வழமையாக ஆண்டுதோறும் மே மற்றும் நவம்பர் மாதங்களில் கனடாவின் அலர்ட் ரெடி எச்சரிக்கை அமைப்பு சோதிக்கப்படுகின்றது. கனடாவில் தமது இலத்திரனியல் வாகன உற்பத்தி அமைப்பை நிறுவுவதை ஹோண்டா இடைநிறுத்த உள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. பிரதான சந்தையான அமெரிக்காவில் இலத்திரனியல் வாகனங்களுக்கான கேள்வி ஏற்ற இறக்கங்களுடன் உள்ளமை இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலைமைகளை ஆராயும் மறுபுறத்தில் ஹைபிரிட் வாகன உற்பத்திகளில் ஹோண்டா அதிக கவனம் செலுத்த உள்ளதாக அறிய முடிகின்றது. அலிஸ்டன் ஒன்டாரியோவில் ஏற்கனவே தமது ஹைபிரிட் வாகன உற்பத்திகளை ஹோண்டா மேற்கொண்டு வருகின்றது. தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சியமைக்க அதிகாரப்பூர்வமாக உரிமை கோரியுள்ளார். இந்நிலையில் திட்டமிட்டபடி நாளை காலை 11:30 விஜய் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலகியதை அடுத்து தமிழ்நாடு சட்டப்பேரவை நேற்றோடு கலைக்கப்பட்டதாக ஆளுநர் அறிவித்துள்ளார். இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை தற்காலிகமாக பழைய முறையில் நடத்துவது தொடர்பில் ஆராய விசேட பாராளுமன்ற செயற்குழு எதிர்வரும் 21 கூட உள்ளது. எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் சட்டம் அதிபர் திணைக்களம், தேர்தல்கள் ஆணைக்குழு ஆகியவற்றையும் அழைத்து ஆலோசிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
7: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
8: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
7: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
8: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
7: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
9: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
10: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
9: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
10: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
12: ஈஸ்ட் எஃப்எம்
11: 102.7.

0: வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம் எலைட் கோ.
1: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம் 416-371-3998 Bespoke Real Estate.
2: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங் 416-626-8421 416-626-8421.
3: ஸ்காம்புரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: எரிபொருளின் விலை நள்ளிரவில் 5 சதங்களால் குறைவடைந்து கொண்டிருக்கிறது.
1: வெளியே 8 டிகிரி செல்சியஸ், 4 டிகிரி செல்சியஸ் உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளை வியாழக்கிழமை 10 டிகிரி செல்சியஸ் 1 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறு தென்படுகிறது. வெள்ளிக்கிழமை 11 டிகிரி செல்சியஸ், வெள்ளிக்கிழமையும் 1 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறு தென்படுகிறது. சனியாறு தினங்களில் குறிப்பாக சனிக்கிழமை 13 டிகிரி செல்சியஸ், 10 மில்லிமீட்டர் மழைக்கு சாத்தியக்கூறு தென்படுகிறது. அதுபோலவே ஞாயிற்றுக்கிழமை 11 டிகிரி செல்சியஸ், 5 10 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறுகள் ஞாயிற்றுக்கிழமை தென்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
0: சஹானாலிங்கநாதன்,
1: ஜீவரஞ்சன். இனிமான இரவு வணக்கம் நேர்களே.
0: நன்றி, வணக்கம்.

अरे ओ खिलाड़ी, आज संडे को फ्री, बोलो लोगे हमारे संग सेल्फी। Okay,

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: இஸ் எஃப்எம் 102.7.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
2: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
1: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
3: 10% down udan commercial mortgage.
1: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
3: 416-457-0651. Some conditions may apply.
4: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமத் தம்சின் 437-860-7002 கையிருப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லாண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ் அளிக்கும் $1,000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ் அளிக்கும் 75 இன்ச் ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின் 437-860-7002.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
7: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: ப்ளூ மவுண்டன் அருகே ஸ்டெய்னர் டவுனில் வீடுகள் இன்வென்ட்ரி சேலில் குறைந்த விலையில் விற்பனையாகின்றன. புகழ்பெற்ற ட்ரெஷர் ஹில் கட்டுமானத்தில் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நிறைந்த இடத்தில் வசாகா பீச், ப்ளூ மவுண்டன் அருகே ஸ்டெய்னர் டவுனில் 2900 ஸ்கொயர் ஃபீட் முதல் 4300 ஸ்கொயர் ஃபீட் வரை உள்ள வீடுகள் இன்வென்ட்ரி சேலில் குறைந்த விலையில் விற்பனையாகின்றன. அருகே எலிமெண்டரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஷாப்பிங் வசதிகள் உள்ளன. மேலும் விவரங்களை அறிய ஜீவிதா ஸ்ரீ, சோல் சிட்டி ரியாலிட்டி, 647-787-3784.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
1: பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3-$4. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 திகதி வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் கம்யூனிட்டி லீகல் சர்வீசஸ், 289-242-5450.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idale. இலவசா ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
4: 416-461-6401.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க் CA.
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323. பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது. பசுமை மார்க்கெட், 2002 மிடில் ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில் ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில். பசுமை மார்க்கெட்
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம். கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்
7: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390. 416-844-7390.
3: All My Blinds, சகலவிதமான blinds மற்றும் draperiesஐ உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல், free estimation, free installation. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல், free estimation, free installation, conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663. 647 Oh My Home.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம். Elico,
6: the station with the best music.
0: It's East FM. It's East FM.
1: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: Raman Home Comfort உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
1: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
4: Your favorite music on your favorite station, 102.7.

என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7. ஜிங்க ஜிக்கா கிச்சிங் ஜிங்க ஜிக்கா கிச்சிங் ஜிங்க ஜிக்கா கிச்சிங்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
1: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
3: Welcome to New Ocean Supermarket.
4: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தேடுறேன்.
5: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
4: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
5: மீறச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
4: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
5: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
6: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் ப்ரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
1: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜ்ஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: ஐயாயிரம்
2: சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொராண்டோ
8: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
7: பியோ காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
8: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ.
7: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
8: அழகு அழகு. 6477873784.
9: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் commercial கான first, second mortgages, refinance, renewal, equity line of credit நை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
10: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இசைஃபம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: இசைஃபம் 102.7.

over.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

2.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். ஈஸ்ட் FM.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

பறவைகள் கொண்டாடுகிற, பூக்கள் கொண்டாடுகிற, மனிதர்கள் கொண்டாடுகிற, மற்ற உயிரினங்கள் கொண்டாடுகிற இனிமையான ஒரு காலை பொழுது. இந்த காலை பொழுதிலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த காலை பொழுதில் இணைந்திருந்து உங்களோடு கருத்துக்களையும் இசைப்பாடல்களையும் பகிர்ந்து கொள்கின்ற பாக்கியம் எனக்கு மிக மிக இனிமையானது. அந்த இனிமையான தருணத்துக்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இன்றைய நாள் இனிமையாக அமையும்.

நேர்கள் இணைந்திருப்பது புலரும் பொழுதில். இந்த வையகம் இல்லாமல் நாம் இல்லை, இந்த வானம் இல்லாமல் நிலம் இல்லாமல் காற்றில்லாமல் நாம் இல்லை. ஆகவே இந்த இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையை மதிப்போம், இயற்கையை வணங்குவோம்.

அன்பினால் இந்த உலகை ஆள முடியும். உலகில் அன்பு ஆட்சி செய்யட்டும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழட்டும். இந்த இனிய காலை பொழுதில் எல்லோருக்கும் காலை வணக்கம்.

எம்மை தாங்கும் இந்த பூமி வாழ்க, மனை வாழ்க, மொழி வாழ்க, நீங்கள் வாழ, நான் வாழ என்று வாழ்த்துக்கள் நிறையட்டும். எல்லோரும் வாழ்ந்தால்தான் இந்த உலகம் அன்பும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும். இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்சலைகளின் கூட சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை புத்தம்பதிய காலை இப்பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர்.

மாணவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: 7:08, இது குட் மார்னிங் கனடா.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
0: ஏஸ்டிஎஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 5°C 2° உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காலை வேளையில் லேசான மழைத்தூரல் இருந்தது, ஆனால் இன்று பிரகாசமான சூரியனுடன் கூடிய நாளாக இருக்கும். ஆனால் வெப்பநிலை 10°C ஆக இருக்கும். மாலை வேளையிலும் லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் காணப்படுகின்றன. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலையை பார்த்துவிடலாம். நாளை வெள்ளிக்கிழமை 12°C கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். உடல்நிலை 10°C இருக்கும். 1 mm வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமையை பொறுத்தவரையில் 14°C 1 to 3 mm வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 12°C ஆகவும் திங்கள் 12°C ஆகவும் வெப்பநிலை இருக்கப் போகிறது. செவ்வாய்க்கிழமையும் கூடுதல் வெப்பநிலையாக 12°C இருக்கும். பிரகாசமான சூரியனுடன் நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. புதன்கிழமையும் 12°C கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். வியாழக்கிழமை 14°C ஆகவும் வெள்ளிக்கிழமை 16°C ஆகவும் வெப்பநிலை இருக்கும். இதுதான் தொடரப்போகின்ற நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல்.
1: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.

7:13. கனேடிய செய்திகள். கனடாவில் சர்வதேச மாணவர்களின் சேர்க்கை பெருந்தொற்றுக்கால நிலைக்கு குறைவடைந்துள்ளது. கனடாவில் சர்வதேச மாணவர்களின் சேர்க்கை கோவிட் பெருந்தொற்றின் ஆரம்ப ஆண்டுகளில் இருந்த நிலைக்கு குறைவடைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கனேடிய புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 2003-2004 கல்வி ஆண்டுக்கும் 2023-2024 கல்வியாண்டுக்கும் இடையில் கனடாவில் உள்ள பொது உயர்கல்வி நிறுவனங்களின் முழுநேர சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை 8 மடங்காக அதிகரித்திருந்தது. இருந்தபோதிலும் 2024 ஜனவரியில் மத்திய அரசாங்கம் மாணவர் சேர்க்கைக்கு விதித்த கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் அந்த எண்ணிக்கை தற்போது 1/3 குறைவடைந்துள்ளது. புதிய மதிப்பீடுகளின்படி பொது உயர்கல்வி நிறுவனங்களில் முழுநேர சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை 24-25 கல்வியாண்டில் 4%, 25-26 கல்வியாண்டில் 26% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது பொது உயர்கல்வி நிறுவனங்களின் முழுநேர சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கையை 2021-22 பதிவான நிலைகளுக்கு மீண்டும் கொண்டு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த காலகட்டங்களில் கோவிட் பெருந்தொற்று காரணமாக கனடா முழுவதிலும் உயர்கல்வி மாணவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்திருந்தது. 2023 பொது கல்லூரிகளில் இணைந்த சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை 288,801 எனவும் பல்கலைக்கழகங்களில் இணைந்தவர்களின் எண்ணிக்கை 284,160 காணப்பட்டது. ஆனாலும் குடியேற்ற எண்ணிக்கைகளில் முன்னெடுக்கப்பட்ட குறைப்புகள் கல்லூரி சேர்க்கைகளை கடுமையாக பாதித்து வருகின்றன. 2024-25 மிகச்சிறிய அளவில் 3% சரிவு காணப்பட்ட போதிலும் 25-26 கல்வியாண்டில் கல்லூரி சேர்க்கைகள் 40% சரிவை சந்தித்துள்ளன. 23-24 ஆண்டில் இருந்து கல்லூரிகளில் சர்வதேச மாணவர்களின் சேர்க்கையில் 42% வீழ்ச்சி உணரப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் சர்வதேச மாணவர்களின் சேர்க்கையும் இதுபோன்ற நிலைமையினை பதிவு செய்திருக்கிறது. ஆன்டாரியோ மாகாணம் இதனால் கடுமையான பாதிப்பை சந்தித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆன்டாரியோ மாகாணத்தில் சர்வதேச மாணவர் சேர்க்கையில் மிக கடுமையான சரிவுகள் எதிர்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 2 ஆண்டுகளில் ஆன்டாரியோவின் உயர்கல்வி நிறுவனங்கள் 90,000 மேற்பட்ட சர்வதேச மாணவர்களை இழந்துள்ளதாகவும் இதனால் மிகப்பெரும் நெருக்கடிகளை சந்தித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. சர்வதேச மாணவர் அனுமதி கட்டுப்பாட்டின் நோக்கம் 2027 ஆண்டின் இறுதிக்குள் கனடாவில் உள்ள தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையினை மொத்த மக்கள் தொகையின் 5% குறைவாக குறைப்பதாக அமைந்துள்ளது. ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் மாக்கானி அரசாங்கத்தால் தொடரப்படுகிறது. இந்த ஆண்டு கனடா குடிவரவு அகதிகள் குடியுறவுத்துறை 400,000 வரையான கல்வி அனுமதிகளை வழங்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை 2025 ஆண்டுக்கான 437,000 என்ற இலக்கைவிட 7% குறைவானது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 2024 ஆண்டில் 485,000 என்ற இலக்கைவிட 16% குறைவடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை பூர்த்தி செய்யுமாறு கனேடியர்கள் கூறப்பட்டுள்ளார்கள். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான படிவங்கள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாக கனேடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. மே 12 இந்த படிவங்களை திருப்பி அனுப்பாதவர்களை புள்ளி விவர திணைக்களம் தொடர்பு கொள்ளும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மே மாத நடுப்பகுதிக்குள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை பூர்த்தி செய்யாத குடும்பங்களுக்கு கனேடிய புள்ளி விவர திணைக்களம் நினைவூட்டல் கடிதங்களை அனுப்பும். தொடர்ந்து இந்த கணக்கெடுப்பு நிறைவடைந்துள்ளதை உறுதி செய்வதற்கு தொலைபேசி அழைப்புகள், நேரடி சந்திப்புகள் மேற்கொள்ளப்படலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தை நிரப்புவது கட்டாயமாகும் என்றும் அவ்வாறு செய்ய தவறினால் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ட்ரோனோ வோன் நகரங்களில் யூத வழிபாட்டு தலங்கள் மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் குறித்த விசாரணையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மார்ச் மாதம் இடம்பெற்ற 2 யூத வழிபாட்டு தலங்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பில் தேடப்பட்டு வந்த 18 வயதான இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. ட்ரோனோ காவல்துறை புதன்கிழமை இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சந்தேக நபரின் புகைப்படத்தை வெளியிட நீதிமன்றின் அனுமதி பெற்ற 1 வாரத்தின் பின்னர் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர் 18 வயதானவராக இருந்த போதிலும் குறிப்பிட்ட 2 சம்பவங்கள் இடம்பெற்ற போது அவருக்கு 17 வயது என்பதால் அவருடைய பெயரை வெளியிடவில்லை என காவல்துறை அறிவித்தது. இதில் முதலாவது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வோன் நகரில் இடம்பெற்றது. மார்ச் 6 நள்ளிரவிற்கு சற்று முன்னர் கிளாக் அவென்யூ வெஸ்ட் யோக்வில் புளோவார்ட் பகுதியில் இருந்த யூத வழிபாட்டு தலம் மீது இடம்பெற்றிருந்தது. சம்பவத்தின் போது யூத வழிபாட்டு தலத்திற்குள் இருந்த இருவருக்கு காயம் ஏற்படவில்லை என காவல்துறை தெரிவித்தது. 20 நிமிடங்கள் கழித்து ட்ரோண்டோ நகரின் பாத ஸ்ட்ரீட் மற்றும் கிளென் கேரன் அவென்யூ பகுதியில் உள்ள யூத வழிபாட்டு தலம் மீதும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மொத்தம் 9 குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். சந்தேக நபர் தனியாக செயற்படவில்லை என புலனாய்வாளர்கள் நம்புவதாக காவல்துறை கடந்த வாரம் அறிவித்தது. ஆனால் வேறு எத்தனை பேர் இதில் தொடர்பு பட்டிருக்கலாம் என்பதை கண்டறிய விசாரணை
பிரச்சனைகளை தாம் தொடர்வதாக காவல்துறை அறிவித்தது. சோன்ரோ காவல்துறைக்கும் யோக் பிராந்திய காவல்துறைக்கும் இடையிலான கூட்டாண்மையின் விளைவாக இந்த கைது நடவடிக்கை சாத்தியமானதாக சோன்ரோ காவல்துறையின் தலைவர் மைரோன் தெரிவித்தார். சந்தேக நபரை கைது செய்வதற்காக போன் நகர முதல்வர் ஸ்டீபன் டெல்டுகா இரண்டு காவல்துறைகளுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். உட்ஸ்டாக் வணிக நிறுவனத்தில் காவல்துறையினர் முன்னெடுத்த சோதனை நடவடிக்கையில் $1 மில்லியன் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆண்டாரியோ மாகாணத்தின் வோட்ஸ்டாக் நகரில் கடந்த மாதம் காவல்துறையினர் சோதனை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்தனர். போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஒரு வணிக நிறுவனத்தில் நடத்தப்பட்ட சோதனையைத் தொடர்ந்து $1 மில்லியனுக்கும் அதிகமான பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. April 23 ப்ராஜெக்ட் டெலோரியன் என்று பெயரிடப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் விசாரணைகளின் போது பலர் கைது செய்யப்பட்டதோடு போதைப்பொருட்கள், துப்பாக்கிகள், பணம் என்பன பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற விசாரணைகளின் ஒரு பகுதியாக April 24 வூட்ஸ்டாக் நகரில் அமைந்துள்ள வணிக வளாகத்தில் காவல்துறையின் குற்றப்பிரிவினர் சோதனை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்தனர். அங்கு காவல்துறையினர் தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட கை துப்பாக்கி ஒன்றையும் $1,24,720 மதிப்பிலான கனேடிய டாலரையும் பறிமுதல் செய்துள்ளார்கள். வூட்ஸ்டாக் காவல்துறையின் வரலாற்றில் இதுவே மிகப்பெரிய பண பறிமுதல் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விசாரணைகளின் விளைவாக முன்பு கைது செய்யப்பட்ட 4 நபர்களில் ஒருவரான வூட்ஸ்டாக் நகரைச் சேர்ந்த 28 வயதுடைய ஆண் மீது கூடுதல் குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றில் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கிறோம். 7:19 நிமிடம்

0: நேரம் 7:25. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
4: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இலங்கை செய்திகள். அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதைகுழி வழக்கின் மூன்றாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் யாழ்ப்பாண நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் புதிதாக ஒரு மனித இன்புக்கூடு அடையாளம் காணப்பட்டதாக சட்டத்தரணி கைலாயநாதன் சுபாகர் தெரிவித்துள்ளார். இதுவரையில் 252 மனித இன்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் புதிதாக மனித மண்டையோட்டு தொகுதியொன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியினை மேம்படுத்தும் நோக்கில் 6 முக்கிய திட்டங்கள் ஆரம்பிக்கப்படவுள்ளன. இந்திய பிரதமரின் 2025 ஏப்ரல் விஜயத்தின் போது எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தின் பன்முக வளர்ச்சி திட்டங்களுக்கான பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் நேரடி நிதி பங்களிப்பின் கீழ் இந்த 6 திட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற தொழிலாளர்களை ஊக்குவிக்கவும் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பேட்டிக் ட்ரைனிங் சென்டர்ஸ் அமைத்தல், பச்சிளம் குழந்தைகளின் உயிரிழப்புகளை தடுக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவு ஒன்றை ஏற்படுத்துதல், கண் காது மூக்கு தொண்டை மற்றும் மனநல பிரிவுகளுக்கான புதிய கட்டிடங்களை உருவாக்குதல், விதை உற்பத்தியினை அதிகரிக்க ஒப்பந்த விவசாய கூட்டமைப்புகளை உருவாக்குதல், ஆயுர்வேதம் சார்ந்த சுகாதார சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கு நிலையான ஆயுர்வேத கிராமம் ஒன்றை அமைத்தல், மத்திய ஆயுர்வேத மருந்தகத்தில் தங்கி சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கான புதிய விடுதி வளாகம் ஒன்றை உருவாக்குதல் ஆகிய திட்டங்களை முன்னெடுக்கப்படுகின்றன. இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி வி ராதாகிருஷ்ணன், இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயத்தை முன்னிட்டு இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா மற்றும் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அலோக பண்டார் ஆகியோருக்கிடையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த முழுமையான திட்டத்தின் கீழ் மொத்தம் 33 அம்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதற்கென இந்திய அரசாங்கம் 2.37 பில்லியன் இலங்கை ரூபாவை மனிதாபிமான உதவியாக வழங்கவுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரதிவாதி பிணையின் நிபந்தனைகளை மீறியுள்ளார் என்ற அடிப்படையில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையினை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதிபதி அசங்க போதாரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். விமான நிறுவனத்திற்காக ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்தபோது லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மார்ச் 12 கைது செய்யப்பட்ட சந்திரசேனவிற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் கடந்த செவ்வாய்க்கிழமை பிணை வழங்கியது. அதன்படி ஏர்பஸ் விமான ஒப்பந்தம் தொடர்பில் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையின் எரிபொருள் கொள்முதல் செயல்முறையின் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறன் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று நாடாளுமன்றத்தில் கடும் கரிசனைகளை வெளிப்படுத்தினார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்பில் முறைகேடுகளை தெளிவுபடுத்துமாறு அவர் அரசாங்கத்தை கோரியுள்ளார். கடந்த 12 மாதங்களில் புதிய விநியோகஸ்தர்களின் பதிவு, அந்த விநியோகஸ்தர்களின் விவரங்கள் மற்றும் அவர்களில் யாரேனும் விநியோகத்தில் இருந்து விலக்கப்பட்டார்களா என்ற விடயங்களையும் அவர் கேள்வியாக எழுப்பினார். கடமைகளை நிறைவேற்ற தவறிய விநியோகஸ்தர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அவர் கூறினார். கடந்த ஆண்டில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியால் வழங்கப்பட்ட அவசரகால கொள்முதல் மற்றும் நீண்டகால ஒப்பந்தங்கள், அத்துடன் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக மதிப்பீட்டு அளவுகோல்கள் ஆகியவற்றின் விவரங்களையும் எதிர்க்கட்சித் தலைவர் சபையில் கூறியுள்ளார். இந்த தரநிலைகளை சர்வதேச நடைமுறைகளுடன் ஒப்பிடுமாறும் அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தினார். நாட்டிற்கு ஏற்பட்ட இழப்புகள் குறித்து அறிக்கைகளை சுட்டிக்காட்டி நீண்டகால ஒப்பந்தங்கள் மற்றும் அவசரகால கொள்முதல்களுக்கு இடையிலான விலைகள் குறித்த ஒப்பீட்டு அறிக்கையினையும் அவர் வெளியிட வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7:36

0: திசையெல்லாம் கேட்கும் இசை
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
2: Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale. Sarees $400, Shalwars $500, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், Chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் Closing Sale, 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும், சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
5: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் FM 102.7.
6: 102.7 காசலைகளில் ஈஸ்ட் FM ஓடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:45.

7:50 மிஸ்டர் எஃப்எம் காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அனைத்துலக செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை ஆதரவு தேவை என்றும், பெரும்பான்மை பலம் விஜயிடம் இல்லாததால் அதனை உறுதிப்படுத்திய பின்னரே அவரை ஆட்சி அமைக்க அழைக்க முடியும் எனவும் தமிழக ஆளுநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக லோக்பவன் விளக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆளுநர் ராஜேந்திர அர்லேகரை ஆளுநர் மாளிகைக்கு சென்று நேற்று சந்தித்துள்ளார். அப்போது ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரும் கடிதத்தை அவர் ஆளுநரிடம் வழங்கியுள்ளார். இந்த நிலையில் இன்று மீண்டும் விஜய் ஆளுநரை சந்திக்க ஆளுநர் மாளிகைக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய சந்திப்பு 30 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்றது. இதனால் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பான நிலை தோன்றியது. ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுத்தார் என்றும், அதன் பின்னர் இல்லை எனவும் செய்திகள் மாறி மாறி வெளியிடப்பட்டு வந்தன. தமிழக வெற்றிக் கழக தரப்பு இந்த சந்திப்பு தொடர்பில் தொடர்ச்சியான மௌனத்தை காத்து வந்தது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு தொடர்பில் ஆளுநர் மாளிகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்துள்ளார். அந்த சந்திப்பின் போது தமிழக சட்டப்பேரவையில் தமிழக வெற்றிக் கழகம் தனக்கான பெரும்பான்மையினை நிரூபிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த பெரும்பான்மை எண்ணை விஜய் காட்டவில்லை என்றும், இதனால் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை அவருக்கு விடுக்க முடியாத நிலை தோன்றியுள்ளதாகவும் ஆளுநர் அலுவலகம் தெரிவித்தது. ஆட்சி அமைப்பதற்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவையான நிலையில் விஜய் 112 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை ஆளுநரிடம் சமர்ப்பித்ததாகவும், இதன் காரணமாகவே ஆட்சி அமைக்க அவரை அழிக்க முடியாத சட்ட சிக்கல் தோன்றியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவர் 112 கடிதங்களையும் கையளிக்காமல் ஆட்சி அமைப்பதற்கு தனக்கு அதிகாரத்தை வழங்குமாறு கோரியிருந்தால் ஆளுநர் அவ்வாறு ஆட்சி அமைப்பதற்கு அழைத்திருக்கலாம் என்றும், அழைத்த பின்னர் பெரும்பான்மையினை நிரூபிப்பதற்கு அவருக்கான காலக்கெடு வழங்க என்றும், ஆனால் விஜய் தரப்பு 112 சட்டமன்ற உறுப்பினர்களின் கடிதங்களை கையளித்தமையினால் ஆளுநர் பெரும்பான்மையற்ற நிலையில் ஒரு கட்சியினை ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என்ற சட்டத்தின் அடிப்படையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொள்வதற்கான அழைப்பை விடுக்க முடியாத நிலை தோன்றியதாகவும் கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ள நிலையில் ஆளுநர் அர்லேகர் இதுவரை அதற்கு அனுமதி வழங்காதமை குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தனது கருத்தினை வெளிப்படுத்தியுள்ளார். தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களை தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி கொண்டுள்ளது. எனவே அதன் தலைவர் விஜயை பதவியேற்பதற்கு ஆளுநர் அனுமதிக்க வேண்டும் என தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஆளுநர் இன்னும் முடிவெடுக்காததால் காலதாமதம் ஏற்படுவதும் இது அரசியல் குழப்பங்களை தோற்றுவிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆளுநர் மாளிகையில் 118 உறுப்பினர்களின் பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும் என ஆளுநர் நிபந்தனை விதிக்க முடியாது என தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். விஜய்க்கு பெரும்பான்மை பலம் இருக்கிறதா என்பதை சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்க வேண்டும் என்றும், அதற்கான வாய்ப்பினை ஆளுநர் வழங்க வேண்டும் எனவும் திருமாவளவன் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு பற்றி கருத்து வெளியிட்ட அவர், எம்முடன் இணைந்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க விரும்புவதை நாம் பரிசீலித்து வருகிறோம் என்றும் தெரிவித்தார். இது தமிழக அரசியலில் ஒரு புதிய கூட்டணி அரசாங்கத்திற்கான வாய்ப்பினை கூடிட்டு காட்டுகிறது. ஒமான் வளைகுடாவில் ஈரானிய குழுவுடன் பயணம் செய்த எம்டி ஹஸ்னா என்ற எண்ணெய் தாங்கி கப்பல் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி அதனை முடக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க மத்திய கட்டளை மையம் இது தொடர்பான தகவலை வெளிப்படுத்தியது. அமெரிக்காவின் தடைகளை மீறி ஈரான் துறைமுகம் நோக்கி செல்ல முற்பட்ட கப்பலுக்கு பலமுறை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டும் அது அதனை பின்பற்றவில்லை என்றும், அதனைத் தொடர்ந்து கடற்படை விமானத்திலிருந்து பீரங்கி மூலம் அமெரிக்க படைகள் கப்பல் மீது தாக்குதல் நடத்தி அதன் சுக்கானை சீலடக்கச் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு பின்பு ஹஸ்னா கப்பல் ஈரான் நோக்கி செல்லாது எனவும், ஈரான் துறைமுகங்களுக்குள் நுழைவதற்கோ அல்லது அங்கிருந்து புறப்படுவதற்கோ மேலும் கப்பல்களுக்கு எதிராக அமெரிக்க துறை தொடர்ந்து முழுமையாக செயல்படுத்தப்படும் எனவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. லெபனானின் பெய்ரூட் நகரில் ஹிஸ்புல்லா அமைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பின்பு இஸ்ரேல் நேற்று முதல் தடவையாக வான்வழி தாக்குதல் ஒன்றை நடத்தியது. பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட ரத்வான் படையின் தளபதி இலக்கு வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் அந்த தளபதி கொல்லப்பட்டு விட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள போதிலும், இஸ்ரேலிய ராணுவமோ அல்லது ஹிஸ்புல்லா அமைப்போ இதனை உறுதிப்படுத்தவில்லை. இந்த தாக்குதல் அமெரிக்கா ஈரான் சமரசத்தின் ஒரு பகுதியான போர் நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலை தோற்றுவித்துள்ளது. லெபனானின் தென்பகுதியில் தாக்குதல்கள் தொடர்வதால் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் ஜலாயா நகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டனர்.
அதேபோன்று லெபனான் பிரதமர் நவாப் சலாம் மற்றும் ஜனாதிபதி ஜோசப் அவன் ஆகியோர் இஸ்ரேலுடன் உயர்மட்ட சந்திப்பு நடத்துவதற்கு இது பொருத்தமான தருணம் அல்ல என கருத்து வெளியிட்டுள்ளார்கள். அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

107.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஒரு புத்தகம் திறக்கும் போது 1000 உலகங்கள் திறக்கின்றன. வாசிப்பு என்பது ஒரு வேறு மனிதனின் மனதுக்குள் நுழைவது, ஒரு வேறு யுகத்தில் வாழ்வது, நம் அறிவை விரிவுபடுத்துவது. உலகின் வெற்றியாளர்கள் எல்லோரும் அதிகமாக வாசிக்கிறார்கள் என்கின்றன ஆராய்ச்சிகள். வாரன் பஃபெட் தினமும் 5 முதல் 6 மணி நேரம் வாசிக்கிறார். பில்கேட்ஸ் வருடத்திற்கு 50 புத்தகங்களை வாசிக்கிறார்.

ஆரம்பிக்க தேவையில்லை. 1000 பக்கங்கள், நாளொன்றுக்கு 10 பக்கங்களே போதும். வாசிப்பதால் மனிதன் பூரணமடைகிறான். வாசிப்பை நேசிப்போம்.

0: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். ஈஸ்டம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 5°C, 2°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காலை வேளையில் லேசான மழைத்தூரல் இருந்தது, ஆனால் இன்று பிரகாசமான சூரியொளியுடன் கூடிய நாளாக இருக்கும். ஆனால் வெப்பநிலை 10°C ஆக இருக்கும். மாலை வேளையிலும் லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் காணப்படுகின்றன. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலையை பார்த்துவிடலாம். நாளை வெள்ளிக்கிழமை 12°C கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். உடல்நிலை 10°C இருக்கும். 1 mm வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமையை பொறுத்தவரையில் 14°C, 1 முதல் 3 mm வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 12°C, திங்கள் 12°C வெப்பநிலை இருக்கப்போகிறது. செவ்வாய்க்கிழமையும் கூடுதல் வெப்பநிலையாக 12°C இருக்கும். பிரகாசமான சூரியனுடன் நிறைந்த நாளாக இருக்கப்போகிறது. புதன்கிழமையும் 12°C கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். வியாழக்கிழமை 14°C, வெள்ளிக்கிழமை 16°C வெப்பநிலை இருக்கும். இதுதான் தொடரப்போகின்ற நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பை பூர்த்தி செய்யுமாறு கனேடியர்கள் கூறப்பட்டுள்ளார்கள். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான படிவங்கள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாக கனேடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. மே 12 இந்த படிவங்களை திருப்பி அனுப்பாதவர்களை புள்ளி விவர திணைக்களம் தொடர்பு கொள்ளும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மே மாத நடுப்பகுதிக்குள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை பூர்த்தி செய்யாத குடும்பங்களுக்கு கனேடிய புள்ளி விவர திணைக்களம் நினைவூட்டல் கடிதங்களை அனுப்பும். தொடர்ந்து இந்த கணக்கெடுப்பு நிறைவடைந்துள்ளதை உறுதி செய்வதற்கு தொலைபேசி அழைப்புகள், நேரடி சந்திப்புகள் மேற்கொள்ளப்படலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தை நிரப்புவது கட்டாயமாகும் என்றும், அவ்வாறு செய்ய தவறினால் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதைகுழி வழக்கின் 3rd ஒன்பதாம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் யாழ்ப்பாண நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் புதிதாக ஒரு மனித எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்டதாக சட்டத்தரணி கைலாயநாதன் சுபாகர் தெரிவித்துள்ளார். இதுவரையில் 252 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் புதிதாக மனித மண்டையோட்டு தொகுதியொன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை ஆதரவு தேவை என்றும், பெரும்பான்மை பலம் விஜயிடம் இல்லாததால் அதனை உறுதிப்படுத்திய பின்னரே அவரை ஆட்சி அமைக்க அழைக்க முடியும் எனவும் தமிழக ஆளுநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக லோக்பவன் விளக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆளுநர் ராஜேந்திர அர்லேகரை ஆளுநர் மாளிகைக்கு சென்று நேற்று சந்தித்துள்ளார். அப்போது ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரும் கடிதத்தை அவர் ஆளுநரிடம் வழங்கியுள்ளார். இந்த நிலையில் இன்று மீண்டும் விஜய் ஆளுநரை சந்திக்க ஆளுநர் மாளிகைக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய சந்திப்பு 30 மேலாக நடைபெற்றது. இதனால் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பான நிலை தோன்றியது. ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுத்தார் என்றும், அதன் பின்னர் இல்லை எனவும் செய்திகள் மாறி மாறி வெளியிடப்பட்டு வந்தன. தமிழக வெற்றிக் கழக தரப்பு இந்த சந்திப்பு தொடர்பில் தொடர்ச்சியான மௌனத்தை காத்து வந்தது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு தொடர்பில் ஆளுநர் மாளிகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்துள்ளார். அந்த சந்திப்பின் போது தமிழக சட்டப்பேரவையில் தமிழக வெற்றிக் கழகம் தனக்கான பெரும்பான்மையினை நிரூபிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த பெரும்பான்மை எண்ணை விஜய் காட்டவில்லை என்றும், இதனால் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை அவருக்கு விடுக்க முடியாத நிலை தோன்றியுள்ளதாகவும் ஆளுநர் அலுவலகம் தெரிவித்தது. ஆட்சி அமைப்பதற்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவையான நிலையில் விஜய் 112 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை ஆளுநரிடம் சமர்ப்பித்ததாகவும், இதன் காரணமாகவே ஆட்சி அமைக்க அவரை அழைக்க முடியாத சட்ட சிக்கல் தோன்றியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவர் 112 கடிதங்களையும் கையளிக்காமல் ஆட்சி அமைப்பதற்கு தனக்கு அதிகாரத்தை வழங்குமாறு கோரியிருந்தால் ஆளுநர் அவ்வாறு ஆட்சி அமைப்பதற்கு அழைத்திருக்கலாம் என்றும், அழைத்த பின்னர் பெரும்பான்மையினை நிரூபிப்பதற்கு அவருக்கான காலக்கெடு வழங்க பட்டிருக்கும் என்றும், ஆனால் விஜய் தரப்பு 112 சட்டமன்ற உறுப்பினர்களின் கடிதங்களை கையளித்தமையினால் ஆளுநர் பெரும்பான்மையற்ற நிலையில் ஒரு கட்சியினை ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என்ற சட்டத்தின் அடிப்படையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொள்வதற்கான அழைப்பை விடுக்க முடியாத நிலை தோன்றியதாகவும் கூறப்படுகிறது.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.

0: 8:16 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 12:10 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
3: Welcome to New Ocean Supermarket.
4: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தேடுறேன்.
5: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
4: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
5: மீரச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
4: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
5: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
6: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், ஸ்டெப்ஸ் கோடன் ஃபின்ச், ஸ்கார்போரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
7: ரோஜ் ரிவர் சொக கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 முதல் 15 வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிருந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெலோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
8: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-2
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்
0: 8:18.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கின்ற ஆர்வம் எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் இப்போது இருக்கின்ற நிலையை மாற்றி வேறொரு நிலைக்கு நாங்கள் முன்னேறி சென்று விட வேண்டும் என்ற ஆர்வம் அல்லது ஒரு விருப்பம் எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் அடுத்த நிலை நோக்கி நகர்வது என்பது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாக எங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு கடத்தலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் அப்படியாக ஒரு மிகப்பெரிய இலக்கை அடைவதற்கு சிறிய படிகள் போதுமானது. சிறிய மாற்றங்களின் மூலமாக நீங்கள் விரும்புகின்ற அந்த பெரிய இலக்கை, அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அடைந்துவிட முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜப்பானிய தத்துவத்தை தான் நாங்கள் இன்று ஃபேஸ்புக் ஊடாக பதிவு செய்திருக்கிறோம். சிறிய சிறிய அளவிலான முயற்சிகள் நாங்கள் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு உதவும் என்று சொல்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய இருக்கின்ற நிலையிலிருந்து வேறு ஒரு நிலை நோக்கி நகர்வதற்கு மிகப்பெரிய முயற்சிகள் தேவையில்லை. மிகச்சிறிய அளவிலான முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து வந்தால் போதும். அதுதான் இந்த தத்துவம் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது. சிறிய சிறிய மாற்றங்களை நாம் தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை கண்டறிய முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை கெய்சன் என்று சொல்லக்கூடிய இந்த ஜப்பானிய தத்துவம் புரிய வைக்க முனைகிறது. எங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் எங்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஒரு மிகப்பெரிய செயலை ஒரே நேரத்தில் முழுமையாக முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கைவிட்டு அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து முடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக உங்களால் அதை செய்து முடிக்க முடியும். நீங்கள் விரும்புகின்ற இலக்கை அடைய முடியும். இப்படி நீங்கள் செய்கின்ற போது உங்களுடைய நேரத்தையும் நீங்கள் சிறப்பாக நிர்வகிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்ற முடியாது என்கின்ற உண்மையை புரிந்து கொண்டு அந்த மாற்றத்தை நோக்கி உங்களை தயார்படுத்தி நகர்த்துவதுதான் மிகப்பெரிதான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரே வழி என்று சொல்லி இந்த கெய்சன் என்கின்ற தத்துவம் சொல்கிறது. அதாவது சிறிய அடிகளை வைப்பதன் மூலம் மிகப்பெரிய தூரங்களை கடக்க முடியும். த பவர் ஆஃப் ஸ்மால் ஸ்டெப்ஸ் என்பதுதான் இவர்களுடைய அடிப்படையான விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் நாங்கள் நிச்சயமாக பெரிய இலக்குகளை அடைய முடியும் என்கின்ற ஒரு தத்துவம் கெய்சனில் முன்வைக்கப்படுகிறது. சேஞ்ச் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், முன்னேற்றத்திற்கான மாற்றம் என்று பொருள்படக்கூடியதாக ஜப்பானியர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய ஒரு உலக தத்துவம் இந்த கெய்சன். நாங்கள் அனைவரும் சிந்திக்கக்கூடிய கோணத்தில் இருந்து விலகி மற்றொரு கோணத்தில் எங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விடயமாக இது இருக்கிறது. சில வேளைகளில் அந்த சிந்தனை முட்டாள்தனமாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, சிந்தனை செய் என்று சொல்கிறது இந்த கெய்சன். நாங்கள் முன்னேறி அடுத்த நிலைக்கு செல்வதற்கு மிகப்பெரிய முயற்சிகள் தேவையில்லை. மிகச்சிறிய நுண்ணிய முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தால் நாங்கள் வாழ்க்கையின் அடுத்த நிலையை அடைய முடியும் என்று சொல்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய இலக்குகள் இருக்கும், பல்வேறு இலக்குகள் இருக்கும். அந்த இலக்குகளை அடைவதற்காக மிகப்பெரும் உழைப்பையும் நேரத்தையும் நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கப் போகிறோம், வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாமல் இருக்கிறதே, இப்படி தொடர்ந்தும் ஒரு வீழ்ச்சி நிலையில் இருக்கிறோமே என்கின்ற கவலை, ஒரு அழுத்தம் எங்களுக்குள் இருக்கிறது. இது ஒரு நேர்மறையான எண்ணமாக இருக்கும். இவற்றை தாண்டி நாங்கள் முன்னேற வேண்டுமாக இருந்தால் இந்த கெய்சன் சொல்லக்கூடிய அறிவுரை என்பது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஏனென்றால் அறிவு சொல்வது எங்களுடைய நன்மைக்கானது, மனம் சொல்வதும் எங்களுடைய நன்மைக்கானது. அறிவு எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று சிறப்பாக வாழ வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல்படுகிறது. மனம் எங்களை இருக்கின்ற நிலையிலிருந்து இன்னும் கீழே விழுந்து அவமானப்படக்கூடாது என்கின்ற நிலையிலே போராடுகிறது. ஆகவேதான் இந்த மாற்றங்களை மேற்கொள்வதில் அறிவுக்கும் மனதுக்கும் இடையிலே போராட்டம் ஒன்று காணப்படுகிறது. அறிவையும் மனதையும் சமநிலையில் வைத்து கொண்டால் அனைத்தும் சாத்தியம் என்கின்ற ஒரு விடயத்தை தான் இந்த கெய்சன் சொல்கிறது. நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அதே நேரம் இருக்கின்ற நிலையிலிருந்து வீழ்ந்துவிடக்கூடாது. அப்படியாக இருந்தால் எப்படி இந்த முன்னேற்றம் சாத்தியமாகும்? இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நாங்கள் வெளியில் வர விடாமல் தடுப்பது என்பது இந்த மனம். நாங்கள் வெளியில் வந்துவிட்டால் வீழ்ந்து விடுவோம் என்கின்ற ஒரு பயத்தை அது கொண்டிருக்கிறது. அப்படி கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வராவிட்டால் நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாது. உங்களுடைய வட்டத்தில் இருந்து நீங்கள் வெளியில் வராமல் வேறு ஒரு உலக தரிசனம் உங்களுக்கு கிடைக்காது. எனவே அந்த தரிசனம் வேண்டுமாக இருந்தால் நீங்கள் மூடப்பட்ட அந்த அறைக்குள் இருந்து, அந்த கம்ஃபோர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வாருங்கள். வெளியில் வருகின்ற போது, ஒரு பெரிய பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போது, சிறிய அடிகளின் மூலமாக நீங்கள் அந்த பயணத்தை சாத்தியமாக்கிக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை தான் சொல்கிறது. ஒரு பெரிய இலக்காக இருந்தாலும், ஒரு மிகப்பெரிய சேமிப்பு இலக்கு என்று வைத்துக் கொள்வோம், ஒரு மில்லியன் டாலரை சேமிக்க வேண்டுமாக இருந்தால் ஒரே நாளில் ஒரே இரவில் அதனை சேமித்து விட முடியாது. ஆனால் அதை பகுதி பகுதியாக பிரித்துக் கொண்டால், ஒரு நாளில் குறிப்பிட்ட அளவு தொகையை சேமிக்கிறோம் இந்த இலக்கு நோக்கி என்று வைத்துக் கொண்டால், அதற்காக நாங்கள் உழைத்தால், அந்த சேமிப்பிற்காக நாங்கள் உழைத்தால், நிச்சயமாக அந்த சேமிப்பை நாங்கள் கண்டடைந்து விட முடியும் என்பதுதான் இந்த தத்துவம் சொல்லக்கூடிய விடயம். அது எப்படியான ஒரு விடயமாகவும் இருந்துவிட்டு போகட்டும், உதாரணமாக நாங்கள் ஒரு லட்சம் டாலரை சேமிக்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டால், அதை நாங்கள் ஒரு வருடத்தில் சேமிக்கப் போகிறோமாக இருந்தால், ஒரு நாளில் 273 டாலர்கள் வீதமாக நாங்கள் அதை சேமிக்க வேண்டியதாக இருக்கும். இதுவே நாங்கள் இன்னமும் 10 வருடங்களில் இந்த 100,000 டாலர் என்றால் இந்த தொகை இன்னும் குறைவாக இருக்கும். ஆக எப்படியாவது இந்த இலக்கு என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் தீர்மானித்துக் கொண்டு, அந்த இலக்கை அடைவதற்கு ஒரு நாளில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, அல்லது ஒரு நாளில் நாங்கள் எப்படியான பங்களிப்பை வழங்குவதன் மூலம் எவ்வளவு நாளில் அந்த இலக்கை நாங்கள் சென்றடைய முடியும் என்பதை தீர்மானித்தால், மிக இலகுவாக நாங்கள் இந்த இலக்கை அடைய முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை தான் இந்த கெய்சன் என்கின்ற ஒரு விடயம் சொல்கிறது. இதில் மிக முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய விடயம், இந்த இலக்குகளை அடைவதில் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரிதான இடையூறு அல்லது இடைஞ்சல் எங்களுடைய சோம்பேறித்தனம். இந்த சோம்பலை கடந்து எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் வளர்ச்சியை காண்பதற்கு இந்த ஜப்பானிய முறை உதவியாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே ஒரு சிறிய சிறிய மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. சிறிய சிறிய மாற்றங்களை எங்களுக்குள் கொண்டு வருகின்ற போது இந்த சோம்பல் என்பது இல்லாமல் போய்விடும். இந்த கெய்சன் முறையை எங்களுடைய வாழ்க்கையிலே இணைத்துக் கொண்டால், சோம்பலில் இருந்து விடுபட்டு மிகப்பெரிய ஒரு உற்பத்தி திறன் மிக்க, ஒரு ப்ரொடக்டிவான மனிதராக நாங்கள் மாற முடியும் என்பதைத்தான் இந்த தத்துவத்தை பயன்படுத்துகின்றவர்கள், அதன் மூலம் வெற்றி பெற்றவர்கள் சொல்கிறார்கள். சோம்பலை முறியடிக்க வேண்டும். எங்கள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையிலான ஒரு சோம்பல் இருக்கிறது. சில வேளைகளில் மிகப்பெரிய இலக்கு இருந்தாலும் அதை, அந்த பெரிய இலக்கை பார்த்துவிட்டே எங்களுக்கு சோம்பல் வந்துடும், அப்பா இது என்ன அடைகிறது அப்படின்னு சொல்லி. அந்த சோம்பலை முறியடிப்பதற்கு, அந்த சோம்பலை வெற்றி கொள்வதற்கு நாங்கள் முதலில் செய்ய வேண்டியது, எங்களுக்குள் ஒரு சோம்பல் தனம் இருக்கிறது, நான் ஒரு சோம்பேறியாக இருக்கிறேன், அதனால் தான் என்னால் இந்த வெற்றி அடைய முடியவில்லை என்கின்ற உண்மையை ஏற்றுக்கொள்வது. நாங்கள் சிந்தனைகளை செய்கின்ற போது செயல்களையும் நாங்கள் கண்காணிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் எதை செய்ய விரும்புகிறோம், எதை செய்ய விரும்பவில்லை, எப்போது சுறுசுறுப்பாக இருப்போம், எப்போது சோம்பேறித்தனம் படுகிறோம் என்கின்ற விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் செயல்களை செய்கின்ற போது அதன் மீது எங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். அடையக்கூடிய சிறிய சிறிய இலக்குகளை அமைப்பதுதான் இந்த கெய்சன் முறையின் முக்கியமான அம்சம். மிகப்பெரிய பணிகளை கையாளக்கூடிய சிறிய சிறிய பணிகளாக உடைத்து கொண்டால் எங்களுடைய சோம்பலை போக்குவதற்கு அது உதவியாக இருக்கும். மிகப்பெரிதான ஒரு பணி என்று சொன்னால் அதை பார்த்த உடனே எங்களுக்கு சோம்பல் வந்துவிடும், ஒரு பயம் வந்துவிடும், அந்த பயம் சோம்பலாக மாறிவிடும். ஒரு மிகப்பெரிய மரத்தை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று யோசித்தால் அது ஒரு பயமாக, ஒரு சோம்பலாக இருக்கும். ஆனால் அந்த மரத்தை சிறு சிறு கிளைகளாக வெட்டி, அதன் பின்னர் மரத்தின் ஒவ்வொரு ஒரு பகுதியாக வெட்டி அதனை தரைக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் யோசித்தோமாக இருந்தால் அது இலகுவானதாக மாறும். அப்போது நாங்கள் சிறிது சிறிதாக அதை நோக்கி நகர்கின்ற போது எங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவேதான் இந்த சிறிய இலக்குகள் என்கின்ற ஒரு விடயத்தை கெய்சன் தொடர்ந்து வலியுறுத்துகிறது. சிறிய இலக்குகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் படிப்படியாக எங்களுடைய வேகத்தை உருவாக்க முடியும். ஒரு நிலையான, ஒரு தொடர்ச்சியான, ஒரு கன்சிஸ்டண்டான ப்ரோக்ரஸ் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் என்று சொல்கிறார்கள். இதில் அடுத்து எங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது, எப்படி சோம்பேறித்தனம் தடையாக இருக்கிறதோ அதன் தொடர்ச்சியாக எங்களுக்கு தள்ளி போடும் பழக்கம் என்பதும் வந்து சேர்ந்து விடுகிறது. ஆகவே இந்த தள்ளி போடும் பழக்கம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம், நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், அடுத்த மாதம் பார்த்துக் கொள்ளலாம், இந்த நாள் சரியில்லை, இந்த ஆடி நாளை ஆவணி, இப்படியாக நாங்கள் ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒரு விடயத்தை தொடங்காமல் தள்ளி வைத்து விடுகிறோம். இதற்கு ஒரு நிமிட கொள்கை, 1 மினிட் என்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். நாங்கள் சோம்பல் காரணமாக தவிர்க்கும் பணிகளில் ஒரு நிமிடத்தை மட்டும் செலவிடுங்கள். இன்றைக்கு சோம்பலாயிருக்கு, செய்ய முடியவில்லை என்று சொன்னால் ஒரு நிமிடத்தில் அந்த செயலை செய்து பாருங்கள். பெரும்பாலான காரியங்களில் கடினமான பகுதி என்பது எப்போதுமே ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் எங்களுக்கு இருக்கும். ஒரு விடயத்தை தொடங்குவது தான் எங்களுக்கு பயமாக இருக்கும். இன்று ஒரு விடயத்தை ஏதாவது எழுத வேண்டும் அல்லது ஏதாவது ஒன்று வாசிக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். இன்று சோம்பலாக இருக்கிறது என்றால் சரி, ஒரு நிமிடம் அதை செய்து பார்த்து விடுவோம் என்று சொல்லி ஒரு நிமிடத்தை அதற்காக நாங்கள் சோம்பல் படுகின்ற, நாங்கள் தள்ளி வைக்க நினைக்கின்ற ஒரு விடயத்திற்காக ஒரு நிமிடத்தை ஒரு நாளில் ஒதுக்கி அதை செய்ய முனைந்தால் நிச்சயமாக அது எங்களுக்கு மிகப்பெரிய மாறுதலை கொடுக்கும் என்று சொல்கிறார்கள். அதைத்தான் இந்த ஒரு நிமிட கொள்கை என்கின்ற ஒரு விடயம் சொல்கிறது. ஆகவே இந்த கடினமான பகுதியாக இருக்கக்கூடிய அந்த தொடக்கம் என்பதை தாண்டி செல்வதற்கு அல்லது அந்த தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்டிங் ட்ரபிளை நாங்கள் ரிசால்வ் பண்ணுவதற்கு இந்த ஒரு நிமிட கொள்கை என்கின்ற ஒரு விஷயம் மிக முக்கியமானதாக இருக்கும். அடுத்ததாக இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம், ஒரு ஒரு வழக்கத்தை உருவாக்கி கொள்ளுதல், வாழ்க்கையில் ஒரு விதமான டிசிப்ளின் என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு ஒழுக்கம், ஒரு வழக்கம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து பகுதிகளிலும் எங்களை மேம்படுத்துவதற்கான முயற்சியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த டிசிப்ளின் என்பது தேவையானதாக இருக்கிறது. அப்படியான அந்த டிசிப்ளின் என்பது எங்களுக்கு வந்துவிட்டால் அதை நாங்கள் இலகுவாக பின்பற்றக்கூடியதாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஸ்கெட்யூல் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அது இந்த கெய்சனில் மிக முக்கியம். அதாவது சிறு சிறு பகுதிகளாக நாங்கள் உடைத்து கொண்டாலும் அந்த சிறு பகுதிகளை செய்கிறோம் என்பதற்கான ஒரு உத்தரவாதம், அந்த ஸ்கெட்யூல் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் அது ஒரு ஒழுக்கத்தை, ஒரு டிசிப்ளினை கொண்டு வரும். அது தள்ளி போடும் பழக்கத்தை குறைக்கும், எங்களிடமிருந்து சோம்பலை இல்லாமல் செய்துவிடும். அடுத்ததாக இன்னும் ஒரு விடயத்தை இதில் சேர்த்துக் கொள்கிறார்கள். இதை நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். பொமடோரோ நுட்பம், பொமடோரோ டெக்னிக் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விடயத்தை 25 நிமிடங்கள் கொண்டதாக பிரித்து கொள்ளுதல், அது ஒரு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்காகவும் இருக்கிறது. இந்த பொமடோரோ இதற்கான கடிகாரங்கள் கூட விற்கின்றன. 25 நிமிடங்களுக்கு நாங்கள் ஒரு வேலையை செய்துவிட்டு ஒரு ஓய்வெடுத்துக் கொள்கிறோம். அப்படியான அந்த ஓய்வும் 25 நிமிட வேலையும் என்கின்ற அந்த 25 மினிட்ஸ் சங்க் ஆஃப் ஒர்க் ஸ்கெட்யூல் என்பது எங்களை தொடர்ச்சியாக உற்சாகமாக வேலை செய்வதற்கு உதவும் என்கின்ற ஒரு விடயத்தை இவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். அதற்குத்தான் பொமடோரோ டெக்னிக் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் 25 நிமிடங்கள் தொடர்ச்சியாக அதில் கவனம் செலுத்துகிற ஒரு நிலையை அது வலியுறுத்துகிறது. அதற்கு பிறகு ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் அதை செய்ய முடியும். அதேவேளையில் இந்த காட்சி குறிப்புகள், விஷன் போர்டு என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் எங்களுக்கு முன்னால் எப்போதும் இருக்க வேண்டும். எங்களுடைய இலக்குகள், எங்களுடைய பணிகளை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், அதன் மூலமாக என்னென்ன விடயங்கள் கிடைக்கும் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக அது ஒரு ஸ்டிக்கி நோட்ஸாக இருக்கலாம், விஷுவல் போர்ட்ஸாக இருக்கலாம், விஷன் போர்டாக இருக்கலாம். அது எங்களை சுற்றி இருக்க வேண்டும், எப்போதும் அது எங்கள் கண் பார்வைக்குள் இருக்க வேண்டும். எங்களுடைய இலக்குகள் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், நாங்கள் செய்ய வேண்டிய டு டூ லிஸ்டாக இருக்கலாம். அதை ஸ்டிக்கி நோட்ஸாகவோ விஷுவல் போர்ட்ஸாகவோ வைத்துக் கொண்டால் நிச்சயமாக நாங்கள் அதை பார்க்க போது அதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகம், அந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்கான டெஸ்ட் எங்களுக்கு ஏற்படும் என்று சொல்கிறார்கள். அடுத்தது சோம்பலை எதிர்த்து போராடி நாங்கள் வெற்றி கொள்வதற்கு சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின் என்பது மிக மிக முக்கியம். ஒரு காலக்கெடுவை அமைப்பது, அந்த பணிகளுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுப்பது, அந்த ப்ரையாரிட்டியை நாங்கள் வைத்துக் கொள்வது, அதே வழியில் கவனம் சிதறவிடாமல் நாங்கள் எங்களை வைத்துக் கொள்வது மிக முக்கியம். இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எங்களுக்குள் இருக்கின்ற இந்த கவன கலைப்பான்கள், கவன சிதறல் ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள், அவற்றை தடி வைத்துவிட்டு நாங்கள் இந்த முன்னேற்றத்திற்கான பாதையில் பயணம் செய்ய வேண்டும். இது சிறியொரு முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய அளவிலே நாங்கள் ஒரு முயற்சியை எடுத்து அதில் வெற்றி பெற்றுவிட்டால் அதை கொண்டாட வேண்டும். நாங்கள் கடந்து வந்த பாதையில் நாங்கள் செய்த சாதனைகள், நாங்கள் அடைந்த வெற்றிகள், அதற்கான அங்கீகாரத்தை நாங்கள் எப்போதும் எங்களுக்குள் வழங்க வேண்டும். ஏனென்றால் யாராவது வந்து எங்களை தட்டி கொடுப்பார்கள், எங்களுக்கான அங்கீகாரத்தை தருவார்கள் என்பதல்ல, நிச்சயமாக நாங்கள் எங்களுக்கான அங்கீகாரத்தை தந்து அதன் மூலமாக கிடைக்கின்ற ஒரு நேர்மறை உந்துதலை பெற்றுக்கொண்டு நாங்கள் முன்னேற வேண்டும். எப்போதுமே ஒரு விதமான க்ரோத் மைண்ட் செட், நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், வளர வேண்டும் என்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சி, என்னுடைய வாழ்நாள் பயணம் என்பதை ஏற்றுக்கொண்டு பயணம் செய்ய வேண்டும். வாழ்க்கையிலே அதிகம் கற்றுக்கொள்வதிலும் முன்னேறுவதிலும் எங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். எப்போதும் கற்றுக்கொள்ளுகின்ற விடயங்கள் மிக மிக முக்கியமானவையாக இருக்கிறது. அதாவது கண்டினியூஸ் லேர்னிங் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அந்த கெய்சன் முறையிலே தொடர்ச்சியான கற்றுக்கொள்ளல் என்பது மிக மிக இன்றியமையாதது என்று சொல்கிறார்கள். சோம்பேறித்தனம் எங்களை தோல்வி கழித்து செல்லும் ஒரு ரகசிய பொருள். அதை புரிந்து கொண்டு அதிலிருந்து வெளியேறி இந்த கெய்சன் கொள்கைகளை பயன்படுத்துவதன் மூலம் நாங்கள் எங்களுடைய வெற்றியை நோக்கி மிக உண்மையாக, திறனாக, வெற்றிகரமாக பயணிக்க முடியும். அதுதான் மிக முக்கியம். அதைத்தான் இன்று உங்களோடு இந்த கெய்சன் வழிமுறைகளினோடு நாம் பகிர்ந்து கொள்ள விரும்பினோம்.
2: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: பிஸ் டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு காப்புறுதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். 416-528-1407, 416-528-1407. குணா, இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை நாங்கள் ஒரு காப்புறுதி ஆலோசகரிடமிருந்து பெற்றுக்கொள்வது அல்லது எங்களுக்கு அடமான கடன் தரக்கூடிய மோட்கேஜ் தரக்கூடிய வங்கியிடமிருந்து பெற்றுக்கொள்வது என இரண்டு விதமான தெரிவுகள் இருக்கின்றன. பொதுவாகவே வங்கிகள் தங்களுடைய அடமான கடனோடு சேர்த்து அதற்கான காப்புறுதியையும் பெற்றுவிடுகிறார்கள். அப்படி இல்லாமல் அடமான கடனை மட்டும் வங்கியிடம் பெற்றுக்கொண்டு அதற்கான காப்புறுதியை ஒரு காப்புறுதி ஆலோசகரிடமிருந்து பெற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய அனுகூலங்கள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா?
1: உங்களுக்கான ஒரு மோட்கேஜ் என்று வரும்பொழுது அந்த மோட்கேஜை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். இந்த மோட்கேஜை பாதுகாப்பது எப்படி என்று வரும்பொழுது, நீங்கள் மோட்கேஜை பேங்கில் எடுக்கும் பொழுது அவர்கள் மோட்கேஜ் இன்சூரன்ஸை உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலே போடுகின்றார்கள். அதுக்கான பேமெண்ட் வந்து அட்லீஸ்ட் $80-$200 அ மந்தாக இருக்கின்றது. பல பேருக்கு அது தெரிவதில்லை. சரி, அந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் பேங்கில் இருப்பது நல்ல விடயம் என்று சொல்லி நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா என்பது வந்து மிகவும் ஒரு கேள்விக்குறியான விடயம். ஏனென்று சொல்லி சொன்னால், பேங்கில் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து இட்ஸ் நாட் ப்ராப்பர்லி அண்டர்ரிட்டன். அதாவது வந்து உங்களுக்கான மெடிக்கலை செய்து உங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத ஒரு வெறும் பேமெண்ட்டையே பே பண்ணுகின்ற பாலிசி தான் அங்கே இருக்கின்றது. அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு மோட்கேஜ் லைஃப் இன்சூரன்ஸை ஒரு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டின் மூலமாக எடுக்கும் பொழுது யூ ஆர் ஃபுல்லி ப்ரொடெக்டட். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஹியர்? ஸோ ஒன்று வந்து அண்டர் ரைட்டிங், அதாவது வந்து ஃப்ரண்ட் அண்டர் ரைட்டிங் ப்ராப்பராக செய்து நாங்கள் ஒரு மோட்கேஜ் லைஃப் இன்சூரன்ஸை தருகின்றோம். ஏன் இந்த அண்டர் ரைட்டிங்கை பேங்க் செய்வதில்லை என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த அண்டர் ரைட்டிங் ப்ராசஸ் இட் செல் வில் காஸ்ட் ஓவர் $500 பர் பர்சன் டு அன் இன்சூர்ட் பர்சன் டு ஈச் த இன்சூரன்ஸ் கம்பெனி. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து தே ஆர் ஓன்லி இன் தி இன்சூரன்ஸ் பிஸ்னஸ், திஸ் இஸ் தியர் பிரெட் அண்ட் பட்டர், தே டூ திஸ் ஒன் ப்ராப்பர்லி பிகாஸ் தே நோ தட் ஒன் டே தே ஹேவ் டு பே த கிளைம் அண்ட் தே ஆர் டூயிங் ஆல் தீஸ் மணி அப் ஃப்ரண்ட் ஃபார் ஈச் insured. Whereas bank vandu hundreds of thousands of clients come and go and bring the mortgage and they cancel the mortgage and go to the bank. So the bank is not willing to spend the money to do the underwriting. Adhaale avargal vandu back underwriting seigindargal. So back underwriting means claim ku neengal pogum bodhu dhaan avar ungalaoda doctor ayar endru solli underwriting ah start panni majority ana indha mortgage insurance vandu bank vandu refuse pannugindrathu. Enandral neengal vandu avargalidam அவர்கள் நீங்கள் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது இருந்த மெடிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை, அவை தவறாக இருக்கின்ற, அவை அசியூம் பண்ணுகிறார்கள், உங்களுக்கு ஒரு வருத்தம் இல்லை என்று சொல்லி, ஆனால் உங்களுக்கு ஒரு அண்டர்லைங் கண்டிஷன் இருக்கின்ற என்ற காரணத்தை சாட்டி அதை தராம விடுகின்றார். எனி பிரைஸ் என்று வருவோம். பிரைஸ் என்று வரும் பொழுது ஒரு 1 million மோட்கேஜ் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார் 35 years ஓல்ட் மேன் ஃப்ரம் அன் இன்சூரன்ஸ் கம்பெனி வில் காஸ்ட் ஓன்லி $38.70. ஓ, ஹாஃப் அ மில்லியன் ஆக இருந்தால் இட் வில் காஸ்ட் ஓன்லி $23.40. வேற அதே 1 million நீங்க பேங்க்ல வந்து யூ ஹேவ் டு பே more than $80 a month. So, price and varum bolathu engalidam irundhu indha mortgage life insurance migavum kurainda vilayil neengal pettu portability aga ella endha veeda vittu vaangina kuda indha mortgage insurance cancel pannaamaga neengal vaithirukka mudiyum.
0: Neengalum ungaludaiya kaapruthiyai idhu poonru sirappana muraiyile yetpaduthikolla viruminal GT brokers in kaapruthi aalosagar Guna Thuraisingathai thodarbu kollalam 416-528-1407. Adhavida neengal oru siranda kaapruthi mugavaraga மாற விரும்பினால் ஜிடி புரோக்கர்ஸோடு இணைந்து கொள்ளலாம். டெஜார்டனின் தரமான பயிற்சிகள் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அனுபவம் திறமை வாய்ந்த ஆழமான அறிவோடு கூடிய ஒரு காப்புறுதி ஆலோசகராக நீங்கள் மாறுவதற்கு டெஜார்டன்ஸின் ஜிடி புரோக்கர்ஸில் இணைந்து கொள்ள முடியும். 416-528-1407, 416-528-1407. GT Brokers in Guna Thuraisingam 416-528-1407.

0: 8:52.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
2: வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல் அதிகபட்ச
3: கழிவுகள்
2: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை. 200 தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள்.
4: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
5: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா ஃபைனான்சியல் அட்வைசர், 416-558-2551. 416-558-2551.
6: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோர்கேஜ் பேமெண்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3 தொடக்கம் 4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
5: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் என் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம். என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
0: 102.7. ஒலிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். அன்பு வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேரிலே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் லேஸ் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கிறோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். சூரிய ஒளிச்சம் மிக்க அழகான புத்தம் புதிய நாளை உற்சாகத்தோடு நாங்களும் தொடங்கியிருக்கின்றோம். புதிய காலை 9:01 வரைக்கும் இன்றைய நாளிலும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்க போகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 மே மாதத்தின் 7 வியாழக்கிழமையின் காலை வேளை. இன்றைய நாள் மே மாதம் 7 பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமானதாக தொடர வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்றைய நாளில் செய்கின்ற செயல்கள் எல்லாமே சிறப்பாக நிறைவேறி முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இந்த நாள் தொடர வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளையே இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

ஜானகியின் குரலில் கோலங்கள் திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் கேட்டிருக்கின்றோம். நேற்று இரண்டு நாளையின் முதல் பாடலாக இந்த காலை வேளையில் 9:07 இந்த பொழுதில் நாங்களும் ஒரு அழகான சிந்தனை ஒன்றை பார்க்கலாம். பெரிய மாற்றங்கள் ஒரே நாளில் வரப்போவதில்லை, அவை சிறிய மாற்றங்களின் தொடர்ச்சியாகவே உருவாகும் என்பதை அழகாக சொல்லுகின்றது இந்த சிந்தனை. ஒரு நாள் நாங்கள் செய்கின்ற ஒரு சிறிய மாற்றம் வாழ்வில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும். எல்லோருமே நாங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லித்தான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஒரே நாளில் ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு மாய மந்திரத்தின் மூலமாகவோ எல்லாம் மாறிவிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் உண்மை என்பது வேறொரு பக்கம் இருக்கின்றது என்பதை தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மாற்றங்களை நாங்கள் உருவாக்கி புதிய தொடக்கத்தை கொண்டு வந்தால் மட்டுமே பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாகின்றது என்பதைத்தான் இந்த சிந்தனை எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. முழு வாழ்க்கையும் ஒரே நாளில் எங்களால் மாற்றிவிட முடியாது, ஒரு நாளை மட்டும்தான் எங்களால் மாற்றிவிட முடியும். இப்போது இந்த கணத்தில் எதை நாங்கள் செய்து மாற்றத்திற்கான சாத்தியத்தை உருவாக்க முடியுமோ அதை இப்போதே தொடங்குங்கள் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற முக்கியமான சிந்தனை. சிறிய சிறிய பழக்கங்கள் பெரிய விளைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். நாங்கள் தினமும் செய்யக்கூடிய சின்ன சின்ன விடயங்கள் தனங்களது வாழ்க்கையை அழகாக்குகின்றது. அனுபவம் மிக்க ஒரு பயணமாகவும் கூட இந்த வாழ்க்கை அமைவதை அந்த நாளாந்த நடவடிக்கைகள் தான் உறுதிப்படுத்துகின்றன என்பதைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லலாம். எனவே சின்ன மாற்றம் பெரிய விளைவுகளை எங்களுக்கு தரும். அது நல்லதாக இருந்தால் மிக அதிகமான நல்ல விளைவுகளையும் நாங்கள் சந்திக்கலாம். இல்லை, தீய மாற்றங்களாக இருந்தால் வரப்போகின்ற விளைவுகளும் கூட தீயவையாகவே இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். காலையில் நேரத்திற்கு நித்திரை விட்டு எழுவது என்பது ஒரு சிறிய மாற்றமாக இருந்தாலும் அது தரக்கூடிய பயன் என்பது எதிர்காலத்தில் நாங்கள் பெரிய அளவில் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல எண்ணத்துடன் ஒரு நம்பிக்கையுடன் ஒரு புதிய நாளை தொடங்குவது என்பது ஒரு சிறிய முயற்சி என்று நாங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்வேகமான மனநிலையோடு புதிய செயல்களை தொடங்குவது என்று சொல்லி சிறிய சிறிய பழக்கங்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கி தரக்கூடியவையாக இருக்கும். இன்றைக்கு ஒரு நாள் தானே அப்படியே விட்டு விடுவோம் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்லுகின்ற போது எந்த மாற்றத்தையும் எங்களால் சாத்தியமாக்கிவிட முடியாது. ஒவ்வொரு நாள் எங்களுக்கு தரக்கூடிய அந்த கணப்பொழுதுகள் மிக மிக முக்கியமானவை என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் நாங்களும் செயலாற்றுதல் மிக அவசியமாகின்றது. தினமும் சிறிய முன்னேற்றம் ஒரு பெரிய வெற்றியாக ஒரு நாளிலே எங்களுக்கு கைகளில் கிடைக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே சிறிய முன்னேற்றத்தை நாங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுதல் அவசியமாகின்றது. எனவே பெரிய சாதனையை மட்டுமே நாங்கள் நோக்கி பயணிக்கின்றோம், ஆனால் அதுக்கான வாய்ப்புகளை சிறிய செயல்களின் மூலமாகத்தான் உருவாக்கி கொள்ள முடியும் என்பதை அழகான இந்த சிந்தனை மிக முக்கியமான ஒரு சிந்தனையாகவும் கூட சொல்லி நிற்கின்றது. பெரிய மாற்றங்கள் ஒரே நாளில் வருவதில்லை, சிறிய மாற்றங்களின் தொடர்ச்சியாகவே அவை உருவாகின்றன என்பதை அழகாகின்ற காலை பொழுதின் சிந்தனையாகவும் சொல்லிக்கொள்ளலாம். 9:10 இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு உற்சாகமான காலை இப்பொழுதே நாங்கள் சந்திக்கின்றோம். மெல்லிய குளிர் இருக்கின்றது, ஆனால் வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. 6 வெப்பநிலை 4°C நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் கூட 10 வரைதான் இன்றைக்கு வெப்பநிலை உயரும். நேற்று போலத்தான் 8°C உணரப்போகின்றோம். இரவு பொழுதில் மீண்டும் வெப்பநிலை சரிந்து 2 இருக்கும். மறை 1 இரவின் உணர்நிலையாகவும் உணரப்போகின்றோம். இன்றைய நாள் சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரம் 8:25 இருக்கும். விரைவாகவே 8:30 நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் சூரிய அஸ்தமன நேரத்தில் என்பதைத்தான் சொல்லலாம். பெரும்பாலும் சூரிய வெளிச்சத்தை தொடர்ந்து நாங்கள் காணலாம். பிற்பகல் வேளையில் 1 மில்லிமீட்டரிலும் குறைவாக லேசான தூறல் ஒரு சில இடங்களில் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. அதை விடுத்து பார்த்தால் பெரும்பாலும் வெளிச்சம் தென்படக்கூடிய அழகான பகல் பொழுதை வியாழக்கிழமை இன்றைக்கு எங்களுக்கு தரப்போகிறது. வெள்ளிக்கிழமையும் என்று போலதான் வெளிச்சம் நிறைந்திருக்கும். 1°C மட்டும் வெப்பநிலை உயர்வை எதிர்பார்க்கலாம். என்றிலும் பார்க்க நாளைக்கு வந்து 11°C வரை வெப்பநிலை உயர்ந்து 9 உணரப்போகின்றோம். காலையில் வெளிச்சம் அதிகம் இருக்கும், மதியத்துக்கும் பிறகும் கூட வெளிச்சம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் என்று போல மழைத்துள்ளக்கான வாய்ப்புகள் குறைந்தளவில் தான் இருக்கின்றன. அது இல்லாதலும் கூட சில இடங்களில் இருக்கலாம் என்பது தொடர்பாகவும் நாளை நாளின் காலநிலை தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. வீக்கெண்டை பொறுத்தளவில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 இலக்கத்தில் வெப்பநிலை உயர்கின்றது. மீண்டும் 13 வரை சனிக்கிழமையின் வெப்பநிலை உயர்வு இருக்கும். 11 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் இருக்கும், கொஞ்சம் மழைக்கான வாய்ப்புகளையும் சந்திக்கின்றோம். காலையிலிருந்து இடையிடையே வந்து போகக்கூடிய தூரல்களாக இருக்கலாம். மாலை இரவுப்படுதலும் கூட அந்த தூரல் தொடர்வதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது. இப்போது என்ன சொல்லப்படுகின்றது ஞாயிற்றுக்கிழமை தொடர்பாக என்று சொன்னால் பெரும்பாலும் மழை இல்லாமல் வெயிலைத்தான் நாங்கள் பெறப்போகின்றோம். காலையிலிருந்து பிரதானமாக வெயில் நிறைந்திருக்குமா, மதிய பொழுது கொஞ்சம் முகில் கூட்டங்கள் அதிகம் தென்படலாம். 12 வெப்பநிலை 11 உணரப்போகின்றோம். அடுத்த திங்கள்
11-11 தான் உணரப்படும். பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கின்ற மிக பிரகாசமான திங்கட்கிழமை வரப்போகின்றது. செவ்வாயும் அதே மாதிரி தான் வெயில் நிறைந்திருக்கும். 11 வெப்பநிலை 10 உணரப்படும். அடுத்த புதனும் அதே 11-10 உணரப்படும். எனவே அடுத்த வாரம் சொல்லி பார்த்தால் ஒரு 10 அண்மித்ததாகத்தான் வியாழக்கிழமை வரை இருக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு 14 வெப்பநிலை உயர்கின்ற சாத்தியங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் என்பதையும் தொடர்ந்து வருகின்ற நாட்கள் தொடர்பாக இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ள முடிகின்றது. 9:12 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வியாழக்கிழமை காலை வேளை டிவிபி நோர்த் பவுண்டில் பிளோர் ஸ்ட்ரீட் பகுதியில் விபத்தொன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாக ரைட் லேன் தடைப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது என்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக் கொள்கின்றோம்.

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங் சாலிட் ஹார்ட்வுட் என்ஜினியரிங் ஹார்ட்வுட் லக்ஸரி வைனல் லெமினேட் டைல்ஸ் கார்பெட் ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ் மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில் கஸ்டம் ஸ்டேர்ஸ் அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி 1275 மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 14 மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் குட் லைஃப் ஃப்ளோரிங் 416-293-0550 2930550 goodlifeflooring.ca
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
6: அது சரி
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
7: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
9: 416-900-4599
10: டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கரங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும் May 21 வியாழன் காலை 11 முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டுபடுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று May 25 திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 வரை உள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500
11: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998 சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998
12: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜ் சமோசா $1 மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1 3 fried rice வாங்கினால் $25 3 கொத்துரொட்டி வாங்கினால் $25 சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10 வாழையிறையில் பொதிசோறு $20 சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம் 2721 மார்க்கம் ரோட் யூனிட் 47 ஸ்காப்ரோ.
13: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் நியூ டெல்லி டிரை பிளாசா 905-667-7200.
14: Easy tune பண்ணுங்க. East FM 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமை காலை வேளை 9:26. சரி, இந்த வேளையில் இன்றைய நாளின் முக்கியத்துவத்தையும் நாங்கள் பார்க்கலாம். அதே நேரம் போக்குவரத்து நிலைமைகள் இப்போது எப்படி இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கொஞ்சம் பார்க்க இருக்கின்றோம். 401 வெஸ்ட் பவுண்டிலும் தாமதங்கள் அவதானிக்கப்படுகின்றன. இந்த வேளையில் மார்க்கம் ரோட் தாண்டிய இடத்தில்தான் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. அதிகமான வாகன நெரிசல்களை நீங்கள் உடனடியாகவே எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகளை எதிர்பார்க்கலாம். பேர்ச் மவுண்ட் தாண்டி வார்டன் செல்லக்கூடிய இடங்கள் வரைக்குமே எக்ஸ்பிரஸில் அதிக தாமதங்கள், கலெக்டர்ஸ் வந்து பேர்ச் மவுண்ட் வரைக்கும் அதிக தாமதங்களையும் எதிர்கொள்ளுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. அதுக்கு பிறகும் கூட இடையிடையில் வாகன நெரிசல்கள் அதிகரிக்கின்றது. டிவிபி தாண்டி பயணிக்கின்ற போது கலெக்டர்ஸ் லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் மிக அதிகமான வாகன நெரிசல்களையும் கூட கொண்டிருக்கின்ற நிலைமைகள் இப்போது காணப்படுகின்றன. யங் ஸ்ட்ரீட் பகுதியிலும் கூட கலெக்டர்ஸில் தாமதங்கள் உயர்வாக இருக்கின்ற நிலைமை தொடர்கின்றது. பாதஸ்ட் வரைக்குமே தாமதங்களை 401 வெஸ்ட் பவுண்டில் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இப்போது இருக்கின்றன. அதன் பின்பு கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலும் மீண்டும் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. கீழ் ஸ்ட்ரீட்டில் இருந்து ஹைவே 400 வரைக்குமே இந்த தாமத நிலைமைகளை நீங்கள் சற்று உயர்வாகத்தான் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். மீண்டும் எஸ்லிங்டன் அவென்யூவில் பகுதியிலும் கூட கிப்ளிங் வரைக்கும் தாமதங்கள் உயர்வாக இருக்கின்ற நிலைமை தொடர்கின்றது. மார்டின் க்ரோவ் ரோட் வரைக்குமே குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளப்படுகின்றன. 401 வெஸ்ட் பவுண்டில் ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 47 பகுதிகளில் தாமத நிலைமைகள் காணப்படுகின்றன. அதிகமான வாகன நெரிசல்கள் தொடர்ந்து இஸ்லிங்டன் வரைக்கும் எதிர்கொள்ளப்படுகின்றது. கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலும் கலெக்டர்ஸில் தாமதங்கள் சற்று உயர்வாகவே காணப்படுகின்றன. பேவியூ பகுதியிலும் கூட கலெக்டர்ஸ் அதிக தாமதங்களை எதிர்கொள்ளுகின்றது. மீண்டும் டிவிபி அண்மித்த பகுதியிலும் நீங்கள் சற்று அதிகமான வாகன நெரிசல்களை 401 ஈஸ்ட் பவுண்டிலும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகளை பொது எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். டிவிபி சவுத் பவுண்டில் நிலைமைகளை பார்த்தால் 401 தாமதங்கள் ஆரம்பித்து லோரன்ஸ் வரைக்கும் அதிகம் காணப்படுகின்றது. அதற்கு பிறகு தாமத நிலைமைகள் சற்று தணிகின்றன. எக்லிங்டன் தாண்டி பயணிக்கின்ற போது கார்டனர் வரைக்கும் குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றது. டிவிபி நோர்த் பவுண்ட் எக்லிங்டனுக்கு முன்னர் தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றது. யோக்மில்ஸ் ரோட் வரைக்கும் இந்த தாமத நிலைமைகள் சற்று குறைவாகத்தான் தொடர்ந்து காணப்படுகின்றன. 404 சவுத் பவுண்ட் மிக அதிகமான வாகன நெரிசல்களை கொண்டிருப்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வேளையில் ஃபின்ச் அவென்யூவுக்கு முன்னரே கடும் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. அதுவும் ஃபின்ச் தாண்டி பயணிக்கின்ற போது ஷெப்பர்டிலிருந்து 401 வரைக்கும் மிக அதிகமான வாகன நெரிசல்களையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். 404 சவுத் பவுண்டில் இந்த காலை வேளையில் என்பது தொடர்பாகவும் சொல்லிக்கொள்ளலாம். சரி, இன்றைக்கு வந்து மே மாதம் 7 ஒரு சில முக்கியமான விடயங்கள் இன்று பேசப்படுகின்றன. வேர்ல்டு பாஸ்வேர்ட் டேயாக இன்றைய தினம் வந்து சேர்ந்திருக்கின்றது. கடவுள் சொற்கள் அதற்கான ஒரு நாள் தான் இன்றைய தினம். அதுக்கும் ஒரு நாளான சில யோசிக்கலாம். ஆனால் அதன் முக்கியத்துவம் பேசப்படுகின்ற ஒரு நாள் இன்றைய தினம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லலாம். நாங்கள் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்ட்ஸை புதுப்பிக்குவதற்கு சற்று நேரம் ஒதுக்குவதன் மூலம் எங்களது அந்த தனி உரிமைகளையும் எங்களது ரகசியங்களையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். பெரும்பாலும் என்ன செய்வார்கள் நிறைய பேர் என்று சொன்னால், எங்களது குடும்ப பெயர்களையோ அல்லது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அவற்றின் பெயர்களையோ அல்லது எங்களது பிறந்த திகதிகளோடு சம்பந்தப்பட்ட அந்த இலக்கங்களையோ தான் நாங்கள் பாஸ்வேர்ட்ஸாக வைத்திருப்போம். அது எல்லாமே மற்றவர்களால் ஊகக்கூடியவையாக இருக்கும். அதிக பாதுகாப்பு இல்லாதவையாகவும் கூட அவை கருதப்படுகின்றன. எனவே கண்டிப்பாக உங்களுக்கு என்று தனித்துவமான ஒரு சில பாஸ்வேர்ட்ஸை நீங்கள் மீளுருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு வலியுறுத்தலை செய்கின்றது இன்றைய நாள். ஆனால் பெரும்பாலானவர்கள் என்னென்னு சொன்னால், ஒரு பாஸ்வேர்டை நாங்கள் கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு மறந்தே போய்விடுவோம். என்ன பாஸ்வேர்டை கொடுத்தோம்னு சொல்லி அதுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கின்றது என்று சொன்னாலும் சரியாக அவற்றை நாங்கள் பராமரிக்க வேண்டியதன் அவசியமும் கூட இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. உலகம் முழுவதுமே இப்போது இந்த அடையாள திருட்டுகள் மிக மிக அதிகமாகவே நடைபெறுகின்றன. எங்களது ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இதில் நாங்கள் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்துதல் அவசியம் என்று சொல்லித்தான் இன்றைய இந்த வேர்ல்டு பாஸ்வேர்ட் டே எங்களுக்கு வலியுறுத்துகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்ல முடிகின்றது. இன்றைக்கு இன்னும் ஒரு நாளும் கூட பிளாடர் கேன்சர் அவேர்னஸ் டேயாக இன்றைய தினத்தையும் கூட கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த பிளாடர் கேன்சர் தொடர்பாக பலர் அறிந்து கொள்வதில்லை. சிறுநீர் பை புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இன்றைய தினம். எங்களது உடல் நலனில் நாங்கள் கவனம் செலுத்துவது ஏன் முக்கியம் என்பதை இந்த நாளும் எங்களுக்கு நினைவூட்டுகின்றது. இந்த நோய் என்று சொல்லி பார்த்தால் இதில் வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து ஆரம்பத்தில் சற்று சிறியவையாகத்தனம் தோன்றுமாம். இதன் காரணமாக நாங்கள் பெரும்பாலும் இந்த பிளாடர் கேன்சர் தொடர்பாக கவனம் செலுத்துவதற்கு தவறி விடுகின்றோம். அதன் அந்த ஒரு அதிகம் நோய் முற்றிய நிலையில்தான் அது கவனிக்கப்படுகின்ற போது அந்த நோய் வந்து ஒரு ஆபத்து நிலையை எட்டியிருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே பிளாடர் கேன்சர் தொடர்பான அவதானம் அவசியம் என்பது தொடர்பாக வலியுறுத்துகின்றது. ஒவ்வொரு வருடமுமே ஆயிரக்கணக்கான உயிர்கள் இந்த பிளாடர் கேன்சரின் மூலமாகவும் கூட
இழக்கப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் அதன் ஆபத்து தொடர்பான வலியுறுத்தல்கள் என்று பேசப்படுகின்றதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:31 நிமிடமாக இருக்கின்றது.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமத் தம்சின் 4378607002 கையிருப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 inches ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின் 4378607002.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம். Elico
6: East FM 102.7 Kitale Summer East FM 102.7
7: Poovana etta tottu ponnana eluthale
8: Aha Pramadam
7: Kannana kannukku oru kaludasi pottene
8: Sabash

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:42 இருக்கின்றது. இந்த காலை வேளையில் ஒரு குட்டி கதை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒரு கற்பனை கதை ஒன்று அழகான ஒரு முக்கியமான விடயத்தை எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. செய்கின்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதன் நோக்கம் வந்து மிக நல்லதாக இருத்தல் அவசியம் என்பதை சொல்லுகின்ற ஒரு கதை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒரு தெருவின் வழியே ஒரு யாசகன் நடந்து வந்து கொண்டிருக்கின்றான். இப்போது அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளிருந்து ஒரு அம்மா குழந்தையோடு வெளியிலே வருகின்றாள். இப்போது அந்த குழந்தையின் கையில் அரிசியை கொடுத்து அந்த யாசகனுக்கு போடுமாறு அந்த குழந்தையிடம் அந்த தாய் சொல்லுகின்றாளாம். இப்போது அந்த குழந்தையின் கையால் அந்த அரிசியை வாங்கி கொண்டு அந்த யாசகன் அந்த தெருவில் இருக்கக்கூடிய அடுத்த வீட்டுக்கு முன் வந்து நிற்கின்றான். இப்போது அதே மாதிரி தான் இரண்டாவது வீட்டு பெண்ணும் தெருவில் விளையாடி கொண்டிருந்த தனது குழந்தையை கூப்பிடுகின்றாள். அந்த குழந்தையை கொண்டு வந்து அதன் கையால் அந்த யாசகனுக்கு அரிசியை போட செய்கின்றாளாம். அதே மாதிரி தான் நடக்கின்றது அந்த வீட்டிலும் கூட. இப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்து கொஞ்ச காலம் கழிகின்றது. இரண்டு பெண்களுமே இறந்து போகின்றார்கள். இப்போது இரண்டு பேரும் மேலுலகத்திற்கு செல்லுகின்றார்களாம். அங்கு முதல் பெண்ணை சொர்க்கத்திற்கும் இரண்டாவது பெண்ணை நரகத்திற்கும் அனுப்ப சொல்லுகின்றாராம் நீதி தேவன். இப்போது அந்த முதல் பெண் மட்டும் சொர்க்கத்தில் அனுமதிக்கப்படுவது தொடர்பாக இரண்டாவது பெண்ணுக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது. அங்கு கேட்கின்றாளாம், ஏன் முதல் பெண்ணை மட்டும் நீங்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டு என்னை நரகத்திற்கு அனுப்புகின்றீர்கள்? நானும் அவள் செய்த செயலைத்தானே செய்தேன். குழந்தையிடம் கொடுத்து அந்த தர்மத்தை செய்ய சொன்னது மாதிரி தானே நானும் செய்திருக்கின்றேன் என்று சொல்லி அவள் வந்து சண்டை போடுகின்றாளாம். இப்போது அந்த நீதிதேவன் அந்த பெண்ணுக்கு சொல்லுகின்றார், நீங்கள் இருவருமே குழந்தையின் கையால் அந்த அரிசியை யாசகனுக்கு கொடுத்தாலும் உங்களது இருவரின் நோக்கமும் நினைப்பும் வேறு மாதிரி இருந்ததை என்னால் சரியாக பார்க்க முடிந்தது. அந்த முதல் பெண் குழந்தையால் அந்த யாசகனுக்கு அரிசி போடச் சொன்னதன் காரணம் அந்த குழந்தையும் அதே மாதிரியான நல்ல பழக்கங்களை பழக வேண்டும் என்று சொல்லியும், அதே நேரம் அந்த தானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பலன் வந்து குழந்தைக்கு செல்லட்டுமே என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அவள் அதை செய்திருக்கின்றாள். அவளுக்கு அதன் காரணமாகத்தான் சொர்க்கத்தில் அனுமதி கிடைக்கின்றது. ஆனால் நீயும் அதே செயலை செய்தாலும் கூட உனது கையால் அரிசியை எடுத்து அந்த யாசகனுக்கு கொடுத்தால் அதிக அரிசி போய்விடும் என்று சொல்லித்தான் நினைத்தாய். குழந்தையின் கையால் அந்த அரிசியை கொடுக்கின்ற போது அந்த குழந்தையின் சிறிய கையால் குறைந்தளவு அரிசியைத்தான் போட முடியும் என்று சொல்லித்தான் நீ அந்த குழந்தையை கூப்பிட்டு அந்த தானத்தை செய்திருக்கின்றாய். உனது கெட்ட எண்ணம் எனக்கு நன்றாக தெரிந்ததன் காரணமாக அந்த தானத்தின் மூலமான பலன் உனக்கு கிடைக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் நீ நரகத்திற்கு செல்லுகின்றாய் என்று சொல்லி விளக்கம் கொடுக்கின்றார் என்பது ஒரு கற்பனை கதைதான். ஆனால் முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். நாங்கள் எதை செய்கின்றோம் என்பது முக்கியம்தான். ஆனால் அதிலும் பார்க்க எங்களது நோக்கம், எங்களது நினைப்பு என்னவாக இருக்கின்றது என்பதும் கூட மிக மிக முக்கியமான ஒன்று என்பதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். மனதுக்குள்ளே பல்வேறு விதமான தீய எண்ணங்களை நாங்கள் நிறைத்து கொண்டு வெளியில் நல்லவர்களாகவும் மிகச்சிறந்த செயல்களை செய்பவர்களாகவும் காட்டிக்கொள்வதன் மூலமாக எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. மன தூய்மையுடன் சரியான நல்ல நோக்கத்துடன் நாங்கள் செய்கின்ற செயல்கள் தான் எங்களுக்கான முழுமையான அந்த பலனை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த சிந்தனை கதை எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லி நிற்கின்றது. எனவே நோக்கம் சரியானதாக இருத்தல் அவசியம். ஒரு செயலை செய்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நல்ல நினைவுகள் அல்லது ஒரு நல்ல நோக்கம் என்பது மிக மிக அவசியமாகின்றது. வீண் புகழ்ச்சிக்கும் அல்லது மற்றவர்கள் செய்கின்றார்களே நாங்களும் அதை செய்துவிடுவோம் என்று சொல்லி நினைப்பிலும் கூட நாங்கள் ஒரு செயலை செய்கின்றதன் மூலமாக இந்த விதமான நல்ல பலனையும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பது தொடர்பாகவும் கூட இந்த சிந்தனை கதை முக்கியமான ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 9:46.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663, 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 6470 Oh My Home.
1: என்ன கிடைக்குதில்ல?
2: இந்த மரக்கறி வாங்கி சமைச்சாலும் ஒரு மனம், ஒரு குணம், ஒரு சுப எதுவுமே இல்ல.
1: அப்ப நீர் இன்னும் பசுமை மார்க்கெட்டுக்கு போகல போல, அங்கதான் நீர் தேர்ற எல்லாமே கிடைக்கும்.
2: அட்ரஸ் சொல்லும், இப்பவே போயிட்டு வாரன்.
3: பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5 மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில் பசுமை மார்க்கெட்.
4: Ajax Nissan N Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
5: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960. 2 ஆண்டுகளுக்கான ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
4: 2025 Nissan Kicks Play S
5: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960.
4: 4374777960.
6: MJS Gold House
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS 416-299-1630.
6: MJS Gold House,
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன்.
9: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
8: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
9: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
8: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
9: 2225 மார்க்கம் ரோட், Road, Suite 307, 647-478-0144.

வியாழக்கிழமை காலை பொழுதில் இசிஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சூரிய ஒளிச்சம் மிக்க ஒரு அழகான நாளை நாங்களும் அனுபவிக்க தொடங்கி இருக்கின்றோம். இசிஃபம் தொடர்புகளுக்கு 416-824-1212 eastfm102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. யூடியூபில் இசிஃபம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இசிஃபம் தமிழ். எரிபொருள் நிரப்புவதற்கு திட்டம் இருந்தால் நாளை வரை காத்திருத்தல் சிறப்பு என்பதை தான் சொல்லலாம். ஒரு சில நாட்களாக தொடர்ந்து உயர்ந்து வந்திருக்கின்ற எரிபொருள் விலை இன்றைக்கு வந்து ஒரு 5% குறைவை எட்டியிருந்தது. என்றிலும் பார்க்க நாளைய தினம் மே மாதம் 8ஆம் தேதியில் இன்னும் ஒரு 6% விலை வீழ்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். எனவே இந்த நிலையில் நாளைக்கு எரிபொருள் நிரப்பினால் இன்னும் ஒரு 6% குறைவான விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் சொல்லிக்கொள்ளலாம். இப்போதைய வெப்பநிலை 6 டிகிரி செல்சியஸ் உடல்நிலையாக இருக்கின்றது. இன்றைய தினமும் நேற்று போலத்தான் 10 வரை வெப்பநிலை உயர்ந்தாலும் 9ஐத்தான் கூடிய உடல்நிலையாக நாங்கள் உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். சூரிய வெளிச்சம் தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு பகல் பொழுதைத்தான் தொடர்ந்து நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். பிற்பகல் வேளையில் மட்டும் ஒரு சில இடங்களில் ஒரு 3 மணிக்கு பிறகு அல்லது 3 மணி அளவில் ஒரு மெல்லிய மழை தூறல் இருக்கலாம் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. குறைந்த அளவில் தான், ஆனால் அதுக்கு பிறகும் சூரியன் தனது வெளிச்சத்தை தந்து கொண்டு இருப்பார். 8:25 தான் சூரிய அஸ்தமனம் இன்றைக்கு எதிர்வு கூறப்பட்டிருப்பதையும் சொல்லலாம். இரவு பொழுதில் 2ஆக வெப்பநிலையை சரிந்து மறை ஒன்றை நாங்கள் உணரப்போகின்றோம். இன்னும் குளிர் தொடர்ந்திருக்கும். எனவே எங்களுக்கு அது தொடர்பான அறிவுறுத்தல்கள்லாம் தொடர்ந்து தரப்படுகின்றன. இரவு வேளையில் 0%க்கு கீழெல்லாம் சரியக்கூடிய உணர்நிலையை நாங்கள் தொடர்ந்து ஒரு சில நாட்களுக்கும் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் 11 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 9 உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் இருக்கலாம். கொஞ்சம் மழைக்கான வாய்ப்புகளும் சொல்லப்படுகின்றன. என்று போலதான் மிக மெல்லிய தூறலாக வந்து போகலாம். தொடர்ந்து வருகின்ற பாரதியை பார்த்தால் சனிக்கிழமை வெளிச்சம் தென்படும். காலை மதியம் மெல்லிய மழை தூறல் இருக்கும். மாலை பொழுதில் 2-4 மில்லிமீட்டர் வரையிலான மழை சொல்லப்படுகின்றது. இரவு வேளையும் கூட மெல்லிய தூறல் தொடரலாம். இது சனிக்கிழமையின் நிலைமை. ஞாயிற்றுக்கிழமை மழை ஓய்ந்து சூரிய வெளிச்சத்தை காணக்கூடிய சாத்தியங்கள் இப்போது சொல்லப்படுகின்றது. 12 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 11 டிகிரி செல்சியஸை ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் உணரப்போகின்றோம். அடுத்த திங்களும் 11 தான் உணரப்படும். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு பகல் பொழுதை திங்கட்கிழமை கொண்டு வருகின்றது. அடுத்த வாரம் என்று சொல்லி பார்த்தால் பெரும்பாலான நாட்களில் மழை இல்லாமல் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்க போகின்றது. வெப்பநிலையும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக உயரக்கூடிய நிலைமையை எதிர்பார்க்கலாம். அடுத்த வாரம் நாங்கள் மே மாதத்தின் நடுப்பகுதிகள் செல்லுகின்றோம். எனவே கண்டிப்பாக அந்த மாற்றம் இருக்கும் என்பதைத்தான் சொல்லலாம். அடுத்த வெள்ளிக்கிழமை தவிர இனி நாட்களில் மழை தூளுக்கான சாத்தியங்கள் அடுத்த வாரத்தில் சொல்லப்படவில்லை. திங்களும் நிறைய வெளிச்சம் இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் அதே மாதிரி தான் பிரதானமாக வெயில் இருக்கும். 11 வெப்பநிலை 10 உணரப்படும். அடுத்த புதன் 11 அதே 10 தான் உடனடியாக இருக்கும். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். வியாழனும் கூட சூரியன் தான் ஆதிக்கம் செலுத்தப் போகின்றார். வெள்ளிக்கிழமையும் காலையில் வெளிச்சம், அதுக்கு பிறகு கொஞ்சம் மழை வாய்ப்புகள் இருக்கின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பநிலை உயர்ந்து அடுத்த வெள்ளி ஒரு 14 வரை வெப்பநிலை உயரக்கூடிய நிலைமையை அடுத்த வாரத்தின் நாட்கள் எங்களுக்கு தரப்போகின்றன என்பது தொடர்பாக தான் இந்த பொழுதில் தொடர்ந்து வருகின்ற நாட்கள் தொடர்பாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. Eastbound QEW at Erin Mills. விபத்தொன்று அங்கு நிகழ்ந்திருப்பதன் காரணமாக ஒரு ரைட் லேன் மட்டுமே திறக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. Eastbound QEW at Erin Mills விபத்தின் காரணமாக ஒரே ஒரு ரைட் லேன் மட்டும் திறக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது என்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம்.

அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் நடக்கும் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்கின்றார். ஈரானின் அணுசக்தி லட்சியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தனது நோக்கத்தை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி தான் நம்புகின்றேன் என்பது தொடர்பான ஒரு கருத்தும் அவரால் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் ப்ரப்போசல் தொடர்பாக ஈரான் இன்னும் பரிசீலித்து வருகின்றது என்று சொல்லி ஈரான் கூறியதைத் தொடர்ந்துதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரது இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் இங்கு இந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் விரிவான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஈரானோடு தாங்கள் ஒரு உறுதி செய்யக்கூடிய தருவாயில் இருப்பதாக வெள்ளை மாளிகை நம்புகின்றது என்று சொல்லி அமெரிக்காவின் ஒரு நியூஸ் அவுட்லெட் ஆக்ஸியஸ் வந்து ஒரு செய்தி ஒன்றையும் கூட வெளியிட்டிருப்பதை இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போது கொஞ்சம் உருவாகி வருகின்ற நிலையில் தான் ஈரான் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்பது தொடர்பான ஒரு கருத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களினால் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. 10:04 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
5: வணக்கம் ஈஸ்ட் எஃப்எம் நேயர்களே, நான் லோகன் கணபதி, மாக்கம் தோண்டில் மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர். நான் உங்களை தென்னாசிய இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்குமான போலீஸ் மற்றும் பொது பாதுகாப்பு துறையில் வேலை வாய்ப்புகளை பற்றி அறியக்கூடிய இலவச கருத்தரங்கு நிகழ்விற்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இது ஒரு சிறப்பு இலவச நிகழ்வு. இந்த நிகழ்வில் போலீஸ் அதிகாரிகளையும் போலீஸ் துறையின் தலைவர்களையும் நேரில் சந்தித்து உங்கள் கேள்விகளுக்கு பதில்களை பெறலாம். May 9 காலை 10 மணி முதல் 12 மணி வரை மாக்க உள்ள மில்லிகன் மில் கம்யூனிட்டி சென்டர், 7600 கெனடி ரோட்டில் நடைபெறும். இதில் பங்கேற்க SAISN@yrp.ca என்ற மின்னஞ்சலுக்கு பதிவு செய்யுங்கள். இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். நன்றி.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹாண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹாண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

மணி 17 நிமிடமாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்முக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. ரஷ்யாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இடையில் ஒரு புதிய பாலம் ஒன்று அதன் கட்டுமான பணிகளின் நிறைவு கட்டத்தில் இருக்கின்றமை தொடர்பாகத்தான் ஒரு முக்கியமான ஒரு ஆய்வொன்றை பிபிசி வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது ஒரு நெருங்கிய உறவு நீடிக்கக்கூடிய நட்பு நாடுகளாகத்தான் வடகொரியா மற்றும் ரஷ்யா இருக்கின்றன. எனவே இந்த இரண்டு நாடுகளையும் இணைக்கக்கூடிய முதல் சாலை பாலம் தான் நிறைவடையும் தருவாயில் இருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருப்பதை இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். முதலாவது ரோட் பிரிட்ஜாக இது இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இந்த செய்தி வந்து பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இது வந்து ரஷ்யாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இடையில் நீடிக்கக்கூடிய ஆழமான உறவுகளின் ஒரு அடையாளமாகத்தான் இந்த பாலம் இப்போது அமைக்கப்படுகின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலும் இந்த யுக்ரைன் மீதான முழு அளவிலான ரஷ்ய படையெடுப்பை தொடர்ந்து வடகொரியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் மிக அதிகமான ஆழமான உறவு நீடிக்கின்றமை தொடர்பாக தொடர்ந்து பல செய்திகளை காண முடிகின்றது. அதன் ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளமாகத்தான் இந்த புதிய ரோட் பிரிட்ஜ் அமைகின்றமை தொடர்பாக அந்த செய்திகளை வந்து பிபிசி வெளியிட்டிருக்கின்றது. இந்த பாலம் வந்து வடகொரியா மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மிலிட்டரி கூட்ஸ் மற்றும் வெடிகுண்டுகள் போன்றவற்றை எடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டூமென் ரிவர் அதன் மேலாகத்தானாம் இந்த பாலம் கட்டப்படுகின்றது. ஏற்கனவே ஒரு ரயில் கனெக்ஷன் வந்து இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இதே ட்ரூமென் ரிவருக்கு மேலே இருப்பதை சொல்லலாம். இது வந்து ஒரு புகைவண்டி மட்டும் செல்லக்கூடிய ஒரு ட்ரெயின் பிரிட்ஜாக இருக்கின்றது. ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் என்று சொல்லித்தான் அதுக்கு பேரையும் கூட வைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த ரயில் கனெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரு சில 100 மீட்டர் தொலைவில் தான் இப்போதைய இந்த புதிய ரோட் கனெக்ஷன் உருவாக்கப்பட்டிருக்கின்றதாம். அந்த ட்ரூமென் ரிவருக்கு மேலாக என்பது தொடர்பாகத்தான் இந்த செய்தி பகிரப்பட்டிருப்பதையும் கூறிக்கொள்ளலாம். இது தொடர்பான ஒரு லேட்டஸ்ட் சேட்டலைட் இமேஜஸ் வந்து வெளியிடப்பட்டிருப்பதையும் காண முடிகின்றது. ஒரு சில கிலோமீட்டர்ஸ் நீளக்கூடிய அந்த பாலத்தின் அருகில் பல நியூ ஆக்சஸ் ரோட்ஸும் கூட இருக்கின்றதாம். அது இந்த பாலத்துக்கு செல்லக்கூடிய வகையில் அந்த இணைப்பு வீதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே. அதே நேரம் போர்டர் செக் பாயிண்ட்ஸும் கூட அங்கு காணப்படுகின்றனவாம். அதை தாண்டி அதற்கு ஆதரவளிக்கக்கூடிய சப்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் போன்றவற்றையும் கூட அடையாளப்படுத்த முடிகின்றது அந்த பாலத்தின் அருகில் என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு முக்கிய ட்ரேட் ரூடாகவும் கூட வர்த்தக பாதையாகவும் கூட இந்த பாலம் உருவெடுக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுவதாக பல நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 2024 ஜூன் மாதத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் வந்து நார்த் கொரியாவுக்கு ஒரு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் 2024 ஜூன் மாதம். எனவே ரஷ்யாவுக்கு அவர் சென்று நார்த் கொரியன் லீடர் கிம் ஜாங் உன்னை சந்தித்த போதுதான் இந்த நீர்வழி பாதையை கட்டுவதற்கான ஒரு ஒப்பந்தம் ஒன்றும் கூட மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகு ஒரு வருடத்துக்கு பிறகு, அதாவது கடந்த வருடத்தில் தான் அந்த பாலத்தின் ஆரம்ப பணிகள் தொடங்கி இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டாலும் மிக மிக விரைவாகவே அது இப்போது அந்த நிறைவு கட்டத்தை எட்டி இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த விவரங்கள் பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லலாம். இந்த பாலம் தொடர்பாக ரஷ்யாவின் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியும் ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. அதன் பேர் என்னன்னு சொன்னால் காசன் டுமாங்காங் பிரிட்ஜ் என்று சொல்லித்தான் இப்போது அந்த பெயர் வெளியிடப்பட்டிருக்கின்றது. காசன் டுமாங்காங் பிரிட்ஜ் என்று சொல்லி அதனை அழைக்கின்றார்களாம். இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வாகனங்களையும்
2150 மக்களையும் கையாளக்கூடிய வகையில் ஒரு நாளில் இத்தனை வாகனங்களையும் 2150 மக்களையும் கையாளக்கூடிய வகையில் அது அமைக்கப்பட்டிருப்பதாக தான் ரஷ்யாவின் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி தெரிவித்திருக்கின்றது. இதற்கான ஒட்டுமொத்த செலவு என்று சொல்லி பார்த்தால் 9 பில்லியன் ரூபிள்ஸ் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதாவது அமெரிக்கன் டாலர்ஸிலே பார்த்தால் ஒரு 120 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் என்று சொல்லி ரஷ்யாவின் ஸ்டேட் மீடியாவும் அந்த தகவல்களை பகிர்ந்திருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் சுயாதீன செய்தி ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்கின்றன சொல்லி பார்த்தால், இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்ட அந்த கட்டுமான வேகத்தை பார்த்தால் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக நடவடிக்கைகளின் ஒரு விரைவை அல்லது அதன் அளவைத்தான் அந்த வேகம் வந்து பிரதிபலிக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பாலத்தின் வழியாக பல்வேறுபட்ட பொருட்கள் எடுத்து செல்லப்படலாம். அதே நேரம் இந்த பாலம் இவ்வளவு விரைவாக இவ்வளவு செலவில் அமைக்கப்படுவதற்கான காரணம் யுக்ரைனில் விளாடிமிர் புடின் முன்னெடுக்கக்கூடிய அந்த யுத்தத்தில் வடகொரியா வழங்கியிருக்கக்கூடிய ஆதரவு என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். வடகொரிய துருப்புகள் வந்து யுக்ரைனில் போரிடுகின்றன. அதே நேரம் நிறைய ஆயுதங்கள், வெடிமருந்துகள் போன்றவையும் கூட, அதனை தாண்டி தொழிலாளர்களையும் கூட வடகொரியா ரஷ்யாவுக்கு வழங்கியிருக்கின்றது. எனவே அந்த ஒரு உதவிக்காகத்தான் இந்த பாலம் இப்போது விரைவாக அமைக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதுவரைக்கும் திட்டமிடப்பட்டிருக்கின்ற விடயங்களின் அடிப்படையிலே பார்த்தால் ரஷ்ய மற்றும் வடகொரிய டிரைவர்ஸ் வந்து ஒரு நாட்டை தாண்டி இன்னும் ஒரு நாட்டின் எல்லைக்குள் நுழைய போவதில்லையா, அவர்கள் வந்து அந்த பொருட்கள் ஏற்றப்பட்ட அந்த லாரிஸை வாகனங்களை வந்து மாற்றிக்கொள்வார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் என்று சொல்லித்தான் இப்போதே இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு டெரிட்டரிக்குள்ளே அவர்கள் நுழைய போவதில்லை. அதே நேரம் அந்த வாகனங்கள் மாற்றப்படலாம் அந்த கிராசிங்கில் வைத்து என்று சொல்லித்தான் சொல்லப்படுகின்றது. அல்லது அந்த பொருட்கள் வந்து அடுத்த நாட்டின் வாகனத்தில் ஏற்றப்பட்டு அவை கொண்டு செல்லப்படக்கூடிய வாய்ப்புகள் தான் இப்போது திட்டமிடப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. April 21 இரண்டு நாடுகளும் இணைந்து இரண்டு பக்கங்களிலும் ஒரு செரிமனி ஒன்றை நடத்தியிருந்தன என்பது தொடர்பாகவும் இங்கு ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பாலத்தின் கட்டுமான பணிகள் இப்போது ஓரளவுக்கு நிறைவு பெற்றிருக்கின்றது முழுமையாக என்று சொல்லலாம். ஆனால் முழுமையான அந்த பணிகள் June 19 நிறைவடையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுவதாக நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யன் எம்பசியும் கூட அந்த தகவல்களை வெளியிட்டிருப்பதை இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ரஷ்யாவின் ஃபாரின் மினிஸ்ட்ரி இந்த பாலத்தின் திறப்பு தொடர்பாக என்ன சொல்கிறது என்று சொல்லி பார்த்தால், ரஷ்ய கொரிய உறவுகளில் ஒரு உண்மையான மைல்கல்லாக இந்த பாலம் அமையும். இது வந்து ஒரு பொறியியல் பணி, அதாவது இந்த என்ஜினியரிங் டாஸ்க் என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது வந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த பிணைப்பை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த ஒரு புதிய பாலம் அமையும் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. ஆனால் யுக்ரைன் போருக்கு முதல் என்று சொல்லி பார்த்தால் நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் இவ்வளவுக்கு நெருங்கிய நட்பு நாடுகளாக பெரிய அளவில் இருந்திருக்கவில்லை என்பதையும் கூட சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அந்த யுக்ரைன் யுத்தம் தொடங்கியதுக்கு பிறகுதான் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த உறவு வந்து மேலும் மேலும் வலுப்படுத்தப்பட்டது. 2024 விளாடிமிர் புடின் நார்த் கொரியாவுக்கு சென்ற போது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் ஒன்றில் இந்த பாலம் தொடர்பாகவும் கூட கையெழுத்திட்டிருந்தார். அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தமும் கூட மேற்கொள்ளப்பட்டது. அதென்னு சொல்லி பார்த்தால் இந்த இரண்டு நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு ஆக்கிரமிப்பு போரொன்று ஏனைய நாடுகளால் முன்னெடுக்கப்பட்டால் இரண்டு நாடுகளுமே ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும் என்று சொல்லித்தான் உறுதியளித்திருந்தார்கள் அந்த ஒரு காலத்தில் 2024 என்பதையும் கூட தகவல்கள் சொல்கின்றன. எனவே அதன் அடிப்படையில் அந்த ஒரு அக்ரிமெண்டின் அடிப்படையில் தான் நார்த் கொரியா வந்து இதுவரைக்கும் ஒரு 15,000 படையினரை இந்த யுக்ரைன் போருக்கு அனுப்பியிருக்கின்றதாம் ரஷ்யா சார்பாக. அதே நேரம் அதை தாண்டி மிசைல்ஸ் அண்ட் லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் போன்றவையும் கூட நார்த் கொரியாவினால் ரஷ்யாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் நடந்திருக்கின்ற போரில் கிட்டத்தட்ட ஒரு 2,000 நார்த் கொரியர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி நம்பப்பட்டாலும் கூட ரஷ்யாவோ நார்த் கொரியாவோ அது தொடர்பாக அந்த எண்ணிக்கை தொடர்பாக உறுதிப்படுத்தவில்லை என்று சொன்னாலும், கடந்த வாரம் வந்து இரண்டு நாடுகளின் முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திறப்பு விழா, ஒரு யுக்ரைன் போரில் உயிரிழந்திருக்கக்கூடிய நார்த் கொரியர்களை நினைவு கூறக்கூடிய வகையில் ஒரு
நினைவாலயம் ஒன்று கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா வந்து பிரம்மாண்டமாக நடைபெற்றதையும் கூட இங்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். எனவே இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான மிகப்பெரிய அளவிலான ஒரு உறவை நீட்டிக்கக்கூடிய வகையில் தான் இப்போது இந்த புதிய பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இதற்கெல்லாம் பதிலாக ரஷ்யா என்ன கொடுக்கின்றது என்று சொல்லி பார்த்தால், உணவு கொடுக்கின்றதாம். நார்த் கொரியாவுக்கு உணவு, ஃபியூவல் மற்றும் மிலிட்டரி டெக்னாலஜி போன்றவற்றை நார்த் கொரியா ரஷ்யாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. 10:27 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம்.ca.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
2: 2, 3, 2, 3, 4, 1, 6, 7, 7, 9, 2, 3, 2, 3, 4, 1, 6, 7, 7, 9, 2, 3, 2, 3. Wow, adha appadi ungala family la ellaroda sumayilum uppula uppu factor irukku. Eppadi enda engada whole family ki ettu varshama doctor pavithra dhan dentist ennoda invisalign parents oda dentist ellam avanga dhan seidhathu staff ellarum kind and helpful adoda aviad officeum kids friendly endradala enda pilligalum anga dhan virumbi povinam ippa canada dental care plan um accept panninam avangala office angirukku. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Unit 67 Markham,
3: 416-461-6401.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
5: இப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 103.5.

0: நேற்று நாளை கேடுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:42 இருக்கின்றது. கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றம் நடத்தும் தமிழ்மொழி திறன் பன்னிசை போட்டிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. போட்டிகள் இம்மாதம் 17 ஸ்காபரோ சிவிக் சென்டர் மண்டபத்தில் நடைபெறும். பன்னிசை போட்டிகளின் நடுவராக திருமுறை கலாநிதி மதுரை சண்முகநாதன் ஓதுவார் அவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். 2010 பின் பிறந்த மாணவர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இறுதி நாள் மே 14 போட்டிக்கான முழு விவரங்களையும் www.vipulam.org பெற்றுக்கொள்ளலாம். பனிசை போட்டியில் பங்கு பெறுவோருக்கு மதுரை ஓதுவார் முனைவர் சண்முகநாதன் வால் புருஷோத்தமன் ஆகியோரால் பயிற்சி வழங்கப்படும். மேலதிக விவரங்களை பெற தலைவர் சுதேசன் 6478618240, முன்னாள் தலைவர் குமரகுரு 6472248871. நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். MV ஹான்டியஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கப்பல் ஹண்ட்ரோ வைரஸ் தொற்றுக்குள்ளான பயணிகளை கொண்டிருந்தது. இப்போது இன்றைக்கு முக்கியமாக என்ன சொல்லப்படுகின்றது என்று சொல்லி பார்த்தால், இந்த தெற்கு அட்லாண்டிக் கடற்கரையில் இருக்கக்கூடிய செயின்ட் ஹெலினா அந்த தீவில் இந்த ஹண்ட்ரோ வைரஸால் பாதிக்கப்பட்ட அந்த சொகுசு கப்பலில் இருந்து கிட்டத்தட்ட 30 பயணிகள் இறங்கியிருக்கின்றார்கள். அவர்களை கண்டறியக்கூடிய பணியில் சுகாதார பணியாளர்கள் இப்போது தீவிரமாக இறங்கியிருப்பதாகத்தான் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த கேப் வர்டே இந்த தீவின் அந்த கப்பல் வந்து தரிப்பதற்கு முன்பு April 24 கிட்டத்தட்ட 30 பயணிகள் அந்த செயின்ட் ஹெலினா தீவில் அந்த கப்பலை விட்டு இறங்கி இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லலாம். இதுவரை 3 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். எனவே அந்த 3 பேரின் உயிரை பறித்திருக்கின்ற இந்த ஹண்ட்ரோ வைரஸ் தொற்று பரவியிருக்கின்ற அந்த ஒரு லக்ஷரி க்ரூஸ் ஷிப்பில் இருந்துதான் இப்போது இந்த பயணிகள் இறங்கியிருக்கின்ற நிலையில், அவர்கள் யார் என்று சொல்லி அவர்களை கண்டறிவதற்கு உலக நாடுகள் இன்று வியாழக்கிழமை தீவிரமாக செயல்பட்டிருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த கப்பலின் ஆபரேட்டராக இருக்கக்கூடிய ஓஷன் வைட் எக்ஸ்பெடிஷன்ஸ் 30 பேர் அந்த செயின்ட் ஹெலினா தீவில் இறங்கி இருக்கின்றார்கள் என்று சொல்லித்தான் அறிவித்திருக்கின்றது. ஆனால் டச் கவர்மெண்ட் சற்று வித்தியாசமாக 40 பேர் வரைக்கும் இறங்கியிருக்கலாம் என்று சொல்லி வேறுபட்ட எண்ணிக்கையை தெரிவித்திருப்பதாகவும் கூட இப்போது இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் கூறக்கூடியதாக இருக்கின்றது. அந்த தீவில் இறங்கியவர்களில் அதுக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவில் உயிரிழந்த 69 வயதான பெண்ணும் உள்ளடங்குகின்றார் என்பது தொடர்பாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அர்ஜென்டினாவிலிருந்துதான் 1 April அந்த ஹண்ட்ரோ வைரஸ் தொற்றுக்குள்ளான அந்த ஒரு MV ஹான்டியஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு சொகுசு கப்பல் புறப்பட்டிருந்தது. அட்லாண்டிக் கடலின் ஊடான அந்த பயணத்தில்தான் இடையில் பலர் வந்து நோய்வாய்ப்பட தொடங்கியிருந்தார்கள். அதுக்கு பிறகுதான் முதலாவதாக ஒருவர் உயிரிழந்திருந்தார். அதன் பின்பு அவரது மனைவியும் கூட ஒரு சில நாட்களுக்கு பிறகு உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் 2 பேரது உடல்களில்தான் அந்த தொற்று ஏற்பட்டிருக்கின்றமை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் இன்னும் பலர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் இப்போதைய இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாகவே இந்த கப்பல் தொடர்பான சர்ச்சைகள் தொடர்ந்து நீடிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஹண்ட்ரோ வைரஸ் அந்த தொற்று தொடர்பாக முக்கியமான தகவல்கள் ஒரு சிலவும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது வந்து ராடன்ஸினால் கொண்டு செல்லப்படக்கூடிய அல்லது கடத்தப்படக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் வைரஸஸில் ஒன்று என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் அது தொடர்பாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரம் ஏற்கனவே ஐரோப்பாவின் ஒரு சில இடங்கள் அல்லது ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் ஒரு சில இடங்களிலும் கூட இந்த தொற்று காணப்படுகின்றமை கூறப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலான ஹண்ட்ரோ வைரஸ் வந்து மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவுவதில்லை. ஆனால் ஒரு சில அரிதான சந்தர்ப்பங்களில், அதிலும் ஒரு குறிப்பாக இந்த ஹண்ட்ரோ வைரஸின் ஆண்டிஸ் வைரஸ் ஸ்ட்ரெயின் வந்து ஹியூமன் டிரான்ஸிஷனையும் கூட செய்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு அது பரவலாம், ஹியூமன் டிரான்ஸ்மிஷனும் கூட சாத்தியம் என்பது தொடர்பாகவும் கூட இந்த ஆண்டிஸ் வைரஸ் ஸ்ட்ரெயின் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஹண்ட்ரோ வைரஸ் என்று சொல்லி பார்த்தால் இவை எலிகள் மாதிரியான அந்த சிறிய அந்த ரோடன்ஸினால் கொறித்துணிகளினால் தான் அவை கடத்தப்படுகின்றன. அந்த கொறித்துண்ணிகள் வாழக்கூடிய இடங்களில் மக்கள் செல்லுகின்ற போது அது மனிதர்களுக்கு தொற்றக்கூடியதாக இருக்கும் என்பதை தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அந்த ராடென்டின் யூரின் மற்றும் டிராப்பிங்ஸ் அல்லது சலைவா போன்றவற்றில் இருந்து அந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து காற்றில் நிறைந்திருக்கலாம். அந்த டிராப்பிங்ஸோ அல்லது சலைவாவோ யூரினோ இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கின்ற அந்த காற்றில் வந்து அந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து நிறைந்திருக்கலாம். எனவே அங்கு மனிதர்கள் செல்லுகின்ற போது அதனை சுவாசிக்கின்ற போதும் கூட அது தொற்றக்கூடியதாக இருக்கும். மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவ வேண்டுமாக இருந்தால் இரண்டு நபர்கள் அதாவது தொற்றுக்குள்ளான நபர்களிடம் இருந்து அவர்கள் அந்த ஒரு க்ளோஸான கண்டாக்டை கொள்ளுகின்ற போது அது பரவக்கூடிய வாய்ப்பும் கூட இருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த டச் குரூஸ் ஷிப்பை பொறுத்தளவில் இதே இந்த ஆன்டி ஸ்ட்ரெயின் ஆஃப் த ஹண்டர் வைரஸ் தான் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகத்தான் இங்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இந்த ஹாண்ட் வைரஸ் தொற்று ஏற்படுகின்ற போது அதன் மூலமான சிம்டம்ஸ் என்று சொல்லி பார்த்தால் காய்ச்சல் இருக்கலாமாம், எக்ஸ்ட்ரீம் ஃபேட்டிக் இருக்கும், மசில் எய்க்ஸ், ஸ்டொமக் பெயின், நோசியா, வாமிட்டிங், டயரியா, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் என்று சொல்லி பல பிரச்சனைகள் உருவாகலாம். ஒரு சில கேசஸ் என்று சொல்லி பார்த்தால் சிவியர் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸும் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பிளட் ப்ரெஷர் லோவாகலாம், அடுத்து கிட்னி ஃபெயிலியரும் கூட ஏற்படலாம். இப்படிப்பட்ட நிலையில் கண்டிப்பாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் வழங்கப்படுதல் அவசியம் என்பதும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. இப்போதைய ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த வைரஸுக்கு இருக்கின்றதான்னு சொல்லி பார்த்தால் இதுவரைக்குமே இதற்கான வேக்சினோ அல்லது ஸ்பெசிஃபிக் ஆன்டிவைரல் ட்ரீட்மெண்ட்டோ ஹண்டர் வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு இல்லை என்பது ஒரு துரதிர்ஷ்டம் என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தால் அந்த சிம்டம்ஸை குறைப்பதற்கான ஒரு சப்போர்ட்டிவ் கேராக அது இருக்கும் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட்டும் கூட கொடுக்கப்பட்டு அந்த நோயாளிகள் பாதுகாக்கப்படுகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் தான் இந்த ஹண்டர் வைரஸ் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:49.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல.
1: ஓ யோசிக்கிறிய.
2: எப்படி சொல்ல.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித் தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ்.
2: என்ன யோசின?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்க வரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொராண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ, மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது. விவாகா டொராண்டோ, அழகு அழகு. 6477873784.
7: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirupor matrum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures, 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கருங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும், May 21 வியாழன் காலை 11 முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டப்படுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று, May 25 திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 வரை உள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
12: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட், மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில்.

நேரம் காலை 11:03 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. இன்று நள்ளிரவுக்கு பிறகு எரிபொருள் விலையில் இன்னும் ஒரு 6% வீழ்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு 5% விலை வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றோம். நாளைக்கும் இன்னும் ஒரு 6% எரிபொருள் விலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதையும் இந்த பொழுதில் மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 8 இப்போதைய ஒப்பநிலை 8°C உணர்கின்றோம். இன்று தெளிவாக வானம் இருப்பதன் காரணமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. பிற்பகல் வழியிலும் கூட வெளிச்சம் இருக்கும், முகிலும் கூட வானத்தில் தென்படலாம். 1 பிறகு ஒரு 3 வரைக்கும் இடையிடையில் மெல்லிய மழை தூர்வதற்கான சாத்தியம் இருக்கு. ஒரு சில இடங்களில் தான் மிக லேசாக மழை தூறலாம். அதுக்கு பிறகும் கூட சூரிய வெளிச்சம் தென்படும். 8:25 தான் இன்றைக்கு சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. 10 வரை வெப்பநிலை உயர்ந்து 9°C உணரப்போகின்றோம். இரவு பொழுதில் 2 இருக்கும் மறை 1 இரவின் உடல்நிலையாகவும் கூட உணரப்படும் என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. நாளைய நாள் வெள்ளிக்கிழமையும் வெளிச்சத்தோடு தான் இருக்கும். 11 வெப்பநிலையும் 9 உடல்நிலையும் இருக்கும். பிரதானமாக வெயிலும் கூட நிறைந்திருக்கும். நாளைக்கும் வருகின்ற வாரதியை பார்த்தால் சனிக்கிழமை 13-11 உணரப்படும். சூரிய வெளிச்சம் பிரதானமாக நிறைந்திருக்கும். காலையிலிருந்து மெல்லிய மழைக்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. மாலை பொழுதில் தான் 2-4 mm வரையிலான மழை சனிக்கிழமை நாங்கள் பெறப்போகின்றோம். இரவு வேளையும் கூட மெல்லிய மழை துரல் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மழை ஓய்ந்து சூரிய வெளிச்சத்தை காணக்கூடிய வாய்ப்புகளை தான் தரப்போகின்றது. 12 வெப்பநிலையாகவும் 11 உடல்நிலையாகவும் இருக்கும். அடுத்த திங்கள் வெயில் பிரதானமாக வெளிச்சம் நிறைந்திருக்கும். 11 வெப்பநிலை 11 தான் உணரப்படும். செவ்வாய்க்கிழமை 11-10 உணரப்படும். சூரிய வெளிச்சம் தான் நிறைந்திருக்க போகின்றது. அடுத்த வாரத்தின் நாட்கள் என்று சொல்லி பார்த்தால் பெரும்பாலும் சூரிய வெளிச்சத்தை தான் அதிகம் தரப்போகின்றன. அடுத்த வெள்ளி தான் கொஞ்சம் மதிய பொழுதிலிருந்து மழை தூருக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது வரைக்கும் வெயில் நிறைந்திருக்கும். ஒரு 10-11 என்று சொல்லி வெப்பநிலை உயர்ந்து அடுத்த வெள்ளிக்கிழமையில் நாங்கள் 14 தொடவிருக்கின்றோம் என்பது தொடர்பான காலநிலை தகவல்களை தான் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 11:06 இருக்கின்றது. தமிழ்நாட்டின் அரசியலில் என்ன நடக்கின்றது என்று சொல்லி பார்த்தால் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் ஒரு கட்சியாக உருவெடுத்தாலும் அந்த கட்சிக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கவில்லை. எனவே இந்த நிலையில் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளில் இப்போது தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கின்றது. இதற்கு காங்கிரஸ் வந்து தனது ஆதரவை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகளிடமும் கூட ஆதரவு கேட்கப்பட்டிருப்பதாகவும் இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் தமிழக ஆளுநரை வந்து விஜய் மீண்டும் இன்று சந்தித்திருப்பதாகவும் கூட இப்போதே இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதை கூறக்கூடியதாக இருக்கின்றது. தனி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக ஆளுநர் நிர்பந்திப்பது ஏற்புடையதல்ல என்று சொல்லி பல அரசியல் கட்சி தலைவர்கள் இப்போது தங்களது கருத்துக்களையும் வெளியிட்டிருப்பதையும் காண முடிகின்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியனும் கூட அது தொடர்பான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதே மாதிரி தான் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரின் செயல்பாடுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும் கூட விமர்சித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியும் மற்றும் ஒரு சில அரசியல் தலைவர்களும் இணைந்து தமிழ்நாடு அரசியலில் தலையீடு செய்வதை நாங்கள் கண்டிக்கின்றோம். அது குழப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பைத்தான் இப்போது கொண்டு வந்திருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே விஜயை பதவியேற்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆளுநர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சில தகவல்களுக்கான எதிர்ப்பும் கூட தொல் திருமாவளவன் அவர்களால் வெளியிடப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று மீண்டும் ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகரை சந்தித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. முன்னதாக நேற்றும் கூட பொறுப்பு ஆளுநரை அவர் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார். எனவே இந்த சந்திப்பு இன்று நடைபெற்ற ஒரு சில மணி நேரத்திற்கு பிறகு ஆளுநர் மாளிகை சார்பில் ஒரு செய்திக்குறிப்பு ஒன்றும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றதாம். அதில் ஒரு சில தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத்
கூட்டத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் இன்று சந்தித்து பேசியிருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது ஆட்சி அமைப்பதற்கு அவசியமான தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் தேவைப்படும் பெரும்பான்மை ஆதரவு இன்னும் பெறப்படவில்லை என்று சொல்லி ஆளுநர் விளக்கியிருப்பதாகவும் கூட அந்த செய்தி குறிப்பு அந்த விடயங்களை குறிப்பிடுவதாகவும் இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் கூறிக் கொள்கின்றோம். 11:08 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: Ajax Nissan and Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
2: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960.
1: 2026 ரீடிசைன் நிசான் லீஃப் எலக்ட்ரிக் கார்களையும் 2025 இன்ஃபினிட்டி QX50 களையும் 0% ஃபைனான்ஸில் வழங்குவதோடு 2026 ரோக் கிக்ஸ் சென்ட்ராக்கான ரேட்ஸும் குறைக்கப்பட்டுள்ளன.
2: 2 ஆண்டுகளுக்கு ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
1: தமிழில் பேச முகமது லேபி 4374777960.
3: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் உடையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:00 பிக்கரின் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 ஆஃப். ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
4: ஸ்காப்ரோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வருடாந்த மகா உற்சவம் 2026 மே 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து மே 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. மே 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம், மே 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை புதிய சித்திர தேர்வள்ளோட்டம், மாலை சப்பரம், 16ஆம் தேதி சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்தம், 18ஆம் தேதி திங்கள் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
5: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3-4-$11. அனிவர்சரியை முன்னிட்டு மே 15ஆம் தேதி வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பெருசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: 2ஆம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
9: 416-900-4599.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

11:24 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்து கொண்டிருக்கின்றது. இந்த பூமி வந்து பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சற்று வித்தியாசமாக இருந்திருக்கின்றது. இப்போது நாங்கள் வாழக்கூடிய இந்த கண்டங்கள் எல்லாம் வேறுபட்ட வடிவமைப்பில் இருந்திருக்கலாம், மிகப்பெரியவையாக இருந்திருக்கலாம், ஒரு சில கண்டங்கள் மட்டும் இணைக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கு பிறகுதான் பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக நிகழ்ந்திருக்கின்ற மாற்றங்களின் அடிப்படையில் இப்போதைய இந்த கண்ட பிரிப்புகள் வந்து இங்கே தோன்றி இருக்கின்றன. ஆனால் இப்போது நாங்கள் கண்கூடாக காணக்கூடிய இன்னும் ஒரு புதிய கண்ட பிரிப்பு இங்கே நிகழ்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கின்றது. நேச்சர் கம்யூனிகேஷன்ஸில் தான் அதனை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆப்பிரிக்கா இப்போது நாங்கள் நினைத்ததிலும் பார்க்க சற்று விரைவாகவே பிரிந்து கொண்டிருக்கின்றது. ஒரு புதிய சமுத்திரம் ஒன்று உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பை அது உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் நேச்சர் கம்யூனிகேஷன்ஸில் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். விஞ்ஞானிகள் வந்து தொடர்ந்து அந்த மாற்றங்கள் தொடர்பாக அவதானித்திருக்கின்றார்கள். எனவே அதன் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த புதிய ஆய்வின்படிதான் நாங்கள் நினைத்ததிலும் பார்க்க மிக வேகமாகவே இந்த கிழக்கு ஆப்பிரிக்கா வந்து பிரிய போகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இருந்தாலும் ஒரு புதிய சமுத்திரம் ஒன்று உருவாகுவதற்கு ஒரு மில்லியன் கணக்கான ஆண்டுகள் இன்னமும் எடுக்கலாம். ஆனால் அந்த மாற்றத்தை இப்போது நாங்கள் தெளிவாக காண தொடங்கி இருக்கின்றோம் என்பது தொடர்பாகத்தான் அந்த சயின்டிஸ்ட் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். டர்கானா ரிஃப்ட் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த டர்கானா பிளவு, அதன் அந்த ஒரு மெலிதாக்கம், அதாவது தின்னிங் வந்து இப்போது அதிகம் தென்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது மெலிந்து உடையக்கூடிய தன்மையை நெருங்கி இருக்கின்றதாம். கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் அகலமாக நீடிக்கக்கூடிய ஒரு பகுதியே இந்த மாற்றத்தை இப்போது சந்தித்து வருகின்றது என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே ஈஸ்ட் ஆப்பிரிக்காவை இந்த டர்கானா ரிஃப்ட் வந்து 2 பகுதிகளாக பிரிக்கும். அதற்கு பிறகு நடுவிலே ஒரு புதிய ஓஷன் பேசின் ஒன்று உருவாகக்கூடியதாக இருக்கும். புதிய கடல் படுகை ஒன்றை அங்கு நாங்கள் இனிமேல் காணலாம் என்று சொல்லித்தான் அந்த விஞ்ஞானிகள் அதில் தெரிவித்திருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ரிஃப்ட் அந்த ஒரு பிளவு என்று சொல்லி பார்த்தால் இது வந்து கென்யா மற்றும் எத்தியோப்பியாவை இணைக்கக்கூடியதாக நீளுகின்றதாம். அந்த ட்ரிஃப்டிங் ரேட் என்று சொல்லி பார்க்கின்ற போது அது வந்து 4.7 மில்லிமீட்டர் பெர் இயர் என்று சொல்லித்தான் அந்த பிளவின் அந்த ஒரு வேகம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. 4.7 மில்லிமீட்டர் பெர் இயர் என்று சொல்லி நிகழக்கூடிய மாற்றமாக அந்த டர்கானா ரிஃப்ட் அதன் அந்த ஒரு தாக்கம் வந்து உயர்ந்து கொண்டே போகின்றது என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கம்ப்ளீட் பிரேக்கப் நடக்கும் இருக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் அதுக்கு மில்லியன் கணக்கான ஆண்டுகள் இன்னமும் எடுக்கலாம். ஆனால் அந்த ஏர்லி ஸ்டேஜஸை நாங்கள் இப்போது விசிபிளாக காண்கின்றோம். அது வந்து விசிபிளாக இருக்கின்றது என்று சொல்லித்தான் அந்த விஞ்ஞானிகள் இப்போது தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த கண்டங்களின் அந்த அரேஞ்ச்மெண்ட் அது வந்து தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பூமி வேறுபட்ட ஒரு வடிவத்திலே இருந்திருக்கின்றது. எல்லா கண்டங்களும் ஒன்றாக இணைந்த அப்போது ஒரு சூப்பர் கான்டினென்ட்டை உருவாக்கி இருந்திருக்கலாம். அதுக்கு பிறகு இந்த மாதிரியான பிளவுகள் எல்லாம் உருவாகி இடையிடையில் நீர் புகுந்துதான் இப்போதே இந்த கண்ட பிரிப்புகள் நிகழ்ந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. ஆனால் மீண்டும் பழைய காலம் மாதிரியே நாங்கள் அதே வடிவத்தை பூமியில் காணலாம் என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கின்றார்கள். மீண்டும் அதே ஷேப்புக்கு எங்களது பூமியின் ஒரு 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்பு எதிர்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளையும் எங்களால் மறுக்க முடியவில்லை என்பது தொடர்பாகத்தான் அந்த விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமான ப்ராசஸ் இருக்கின்றது. இந்த டெக்டோனிக் பிளேட்ஸ் வந்து சந்திக்கின்ற போது புறமாக நிகழக்கூடிய அந்த வெளித்தள்ளல்களின் போதுதான் மலைகள் உருவாகுகின்றன. அதே நேரம் இந்த டெக்டோனிக் பிளேட்ஸ் வந்து ஒன்றிலிருந்து ஒன்று பிரிகின்ற போது பெரிய பிளவு ஏற்பட்டு அங்கே சமுத்திரங்கள் தோன்றுகின்றன என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் விரைவாக நடைபெறாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் அந்த மாற்றங்கள் தென்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இப்போது இந்த ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் சிஸ்டம் வந்து அதன் பிளவை கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்கொள்ளுகின்றது என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஃப்ராக்சர் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து நூபியன் பிளேட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் நிகழ்கின்றதாம் என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. கண்டத்தின் பெரும்பகுதியை கொண்டிருக்கின்ற இந்த நூபியன் பிளேட் வந்து காணப்படுகின்றதாம். அதே நேரம் ஈஸ்டர்ன் கோஸ்ட்
ஆப்பிரிக்காவின் அந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் மற்றும் இந்த மடகாஸ்கர் போன்ற இடங்களை கொண்டிருக்கக்கூடிய சிறிய சோமாலி பிளேட்டும் கூட அங்கே உருவாகலாம் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இப்போது பெரிய ஒரு ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் பிளவு ஏற்படுகின்றது, ரிஃப்ட் சிஸ்டம் வந்து அங்கு உருவாகி இருக்கின்றது. அதில் பெரிய பகுதியை உள்ளடக்கியதாக அந்த நுபியன் பிளேட்டும் கூட காணப்படும். அதே நேரம் ஸ்மாலர் சோமாலி பிளேட்டை உள்ளடக்கியதாக, அதாவது ஒவ்வொரு இடங்களை உள்ளடக்கியதாக, சிறிய இடத்தை உள்ளடக்கியதாக அந்த சோமாலி பிளேட்டும் கூட அங்கு பிரிக்கப்பட இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் பல விடயங்கள் பேசப்படுகின்றது. இந்த நேச்சர் கம்யூனிகேஷன்ஸில் இது தொடர்பான பல செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது ரிசர்ச்சர்ஸ் வந்து பூமியிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த சீஸ்மிக் டேட்டாஸை வந்து ஆராய்ந்து வருகின்றார்களாம். அதன் அடிப்படையில் எங்களது பூமியின் மேலோடு இருக்கின்றது அந்த கிரஸ்ட், அதன் திக்னஸ் தொடர்பாக பெறப்பட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால், அந்த மேலோட்டு பகுதி, அதாவது அந்த பிளவுக்குட்படக்கூடிய அந்த மேலோட்டு பகுதியில் சென்டரில் இருக்கக்கூடிய இடத்தின் அந்த திக்னஸ் வந்து வெறும் ஒரு 13 kilometers ஆனதாகத்தான் நாம் காணப்படுகின்றது. அதே நேரம் அந்த எல்லை பகுதிகள் என்று சொல்லி பார்த்தால் 35 kilometers திக்னஸிலே அது காணப்படுகின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ரிஃப்ட், அந்த ஒரு பிளவு இருக்கின்ற அந்த பகுதிகளின் எட்ஜஸ் வந்து ஒரு 35 kilometers திக்னஸோடு இருக்கின்றதாம். ஆனால் நடுப்பகுதி வெறும் ஒரு 13 kilometers திக்னஸை தான் கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். எங்களது பூமியின் மேலோட்டின் திக்னஸ் வந்து 15 kilometers பார்க்க குறைகின்ற போது அது வந்து ஒரு நெக்கிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ப்ராசஸுக்குள்ளே தள்ளப்படுகின்றதாம் என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த நெக்கிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த ப்ராசஸ் நடக்கின்ற போதுதான் அங்கு பிளவுகள் முறிவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் என்பதுதான் அதன் பொருள் என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் விஞ்ஞானிகள் என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். எனவே அந்த வெளிப்பரப்பு, அந்த புறப்பரப்பு சிதைவின் முக்கியமான வரம்பை நாங்கள் இப்போது அடைந்திருக்கின்றோம் என்பதுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. எனவே அந்த இடம் வந்து எளிதில் பிரிவதற்கான வாய்ப்பை நாங்கள் இப்போது சந்திக்கின்றோம் என்பதுதான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. பூமியின் அந்த மேலோடு வந்து கிடைமட்டமாக கொஞ்சம் நீண்டு அதுக்கு பிறகு அதனால் வளைந்து அது விரிசலடைந்து அதன் கீழிருந்து எரிமலை குழம்பை வெளியேற்றும் அந்த செயல்முறை தான் இந்த ரிஃப்டிங், அந்த பிளவு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு செயல்முறை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கு பிறகுதான் அடுத்த கட்டம் அங்கே உருவாகுகின்றது. அந்த ரிஃப்டிங் ஏற்பட்டதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அந்த இடம் வந்து ஒரு நீர் புகுவதற்கு ஏற்ற கடல் படுகையை அங்கு உருவாக்கும் என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். எனவே புதிய சீ ஃப்ளோர் ஒன்று அங்கு உருவாகி அதற்குள்ளே நீர் புகலாம். இங்கு இந்த ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் என்று சொல்லி பார்த்தால் அங்கு வந்து இந்தியன் ஓஷனில் இருந்துதான் நீர் உட்புகுவதற்கான வாய்ப்புகள் இப்போது காணப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் எல்லாம் பல செய்திகளை பகிர்ந்திருக்கின்றார்கள். இப்போதைய இந்த புதிய பிளவு தொடர்பாக என்பதைத்தான் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். 11:32 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கான விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
3: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் VIP டீல்களை பெற அகமத் தம்சின் 437-860-7002 கையிருப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1,000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75-inch ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறும். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின் 437-860-7002.
4: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building in Ullay. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்கம் ஸ்டீல்ஸ், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம். LIKO
9: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
10: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

நேற்று நாளை வலைத்துக் கொண்டிருக்கின்றது 11:46 கேஸ் பிரைஸ் ஈரான் மீதான யுத்தம் தொடங்கியதுக்கு பிறகு பெரும் உச்சத்தை தொட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஒரு பிரம்மாண்டமான கேஸ் கம்பெனி ஷெல் அது வந்து என்ன சொல்லியிருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தால், இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் எண்ணெய் விலைகளில் ஏற்பட்ட கடுமையான உயர்வை தொடர்ந்து தனது லாபத்தில் மிக அதிகளவு ஏற்றத்தை தான் சந்தித்திருக்கின்றேன் என்று சொல்லித்தான் ஷெல் எனர்ஜி ஜாயின் வந்து அறிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இப்போதைய சமீபத்திய எரிசக்தி நிறுவனம் இப்படி அறிவித்தமை ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் $6.92 billion ப்ராஃபிட்டை ஷெல் வந்து சந்தித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது பொருளாதார வல்லுநர்கள் எதிர்பார்த்த அளவிலும் பார்க்க மிகப்பெரிய அளவு என்பதையும் கூட சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அதே நேரம் கடந்த ஆண்டின் முதல் காலாண்டில் ஷெல் நிறுவனம் சம்பாதித்திருக்கக்கூடிய அந்த லாபம் என்று சொல்லி பார்த்தால் அது 5.58 billion ஆக இருந்திருக்கின்றதாம். அதிலும் பார்க்க இது பெருமளவில் அதிகமான ஒரு லாபம் என்று சொல்லித்தான் இங்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எல்லாம் அழுதழுது இந்த கேஸ் பிரைஸை செலுத்துகின்றோம். ஆனாலும் கூட பெரிய நிறுவனங்கள் இந்த விலை உயர்வின் மூலமாக அதிக லாபம் ஈட்டுகின்றன என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டில் ஷெல் மட்டுமே $6.92 billion பெருமதியிலான முதல் காலாண்டு வருமானத்தை சந்தித்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதே மாதிரி கடந்த வாரமும் கூட பிபி, அதுவும் ஒரு எரிசக்தி நிறுவனம், அதுவும் கூட சொல்லியிருந்தது தனது முதல் 3 மாதங்களுக்கான அந்த ப்ராஃபிட் வந்து இரட்டிப்பாக இருக்கின்றது என்று சொல்லி அதுவும் கூட அறிவித்திருந்ததை இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இதை தாண்டி ஏனைய எண்ணெய் நிறுவனங்களும் கூட இந்த மாதிரியான லாபத்தை தான் இந்த முதல் காலாண்டில் சந்தித்திருப்பதாக அறிவித்திருக்கின்றன. நோர்வே நாட்டின் ஈக்வன என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு நிறுவனமும் கூட தான் வந்து முதல் 3 மாத லாபமாக 9.77 billion சந்தித்திருக்கின்றேன் என்று சொல்லி இக்குவனோட அறிவித்ததையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த 3 வருடங்களில் ஹையஸ்ட் குவார்டர்லி ப்ராஃபிட்டாக இந்த தொகை தான் அமைகின்றது என்பது தொடர்பாக அந்த நிறுவனமும் அறிவித்திருப்பதை இங்கு சொல்லிக்கொள்ளலாம். இதே நேரம் இன்னொரு வித்தியாசமான ஒரு வழக்கின் முடிவு ஒன்றையும் கூட நாங்கள் பார்த்துக்கொண்டு நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரலாம். ஒரு ஜெர்மன் டூரிஸ்ட் ஒன்றுக்கு இப்போது 900 யூரோஸை கொடுக்கக்கூடிய வகையில் வழக்கின் தீர்ப்பொன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தால், 2024 கிரீஸின் ஒரு ஐலண்டுக்கு ஒரு சுற்றுலா பயணி தனது குடும்பத்தை அழைத்து கொண்டு சென்றிருந்தாரா. அந்த சுற்றுலா பயணத்திற்கான அந்த ஒரு முன்பதிவை செய்கின்ற போது அவர் அந்த பீச் ஒன்றிலே இருக்கக்கூடிய அந்த சன் லோஞ்சர் ஒன்றுக்கும் கூட அவர் ப்ரீ புக் பண்ணி இருந்தார் என்று சொன்னாலும் கூட அது கிடைப்பதற்கு 6:00 அவர் துயிலெழுந்து அங்கு சென்றிருந்தாலும் கூட அது கிடைப்பதற்கு 20 நிமிட தாமதம் ஏற்பட்டது. அந்த சன் லோஞ்சர் கிடைப்பதற்கு என்பது தொடர்பாகவும் கூட அவர் வழக்கொன்றை தொடுத்திருந்தாராம். அதற்கான பணத்தை நான் செலுத்தி இருக்கின்றேன், ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து அதன் ஊடாக நான் சரியாக அதற்காக நான் முன்பதிவு செய்திருந்தேன், இருந்தாலும் கூட அந்த சன்பெட்ஸ் வந்து கிடைப்பது பெரிய அளவிலே சிக்கலான ஒன்றாக மாறியிருந்தது. காரணம் என்னென்னு சொன்னால், அங்கிருக்கக்கூடிய ஏனைய சுற்றுலா பயணிகள் தங்களது டவல்ஸ் போன்றவற்றை அதிலே போட்டு அதை தங்களுக்கானது என்று சொல்லி சொந்தம் கொண்டாடி இருக்கின்றார்கள். எனவே அந்த நிறுவனம் வந்து அந்த சுற்றுலாவை வந்து ப்ரீபுக் பண்ணுகின்ற போது அதற்காக பணத்தை பெற்றிருந்தாலும் அந்த ப்ரீபுக்கிங்கை செய்திருந்தாலும் கூட அதை சரியாக அங்கு நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொல்லித்தான் அவர் வழக்கொன்றை தொடர்ந்து அதில் வெற்றி ஈட்டியிருப்பதாகவும் கூட இந்த செய்தி பகிரப்பட்டிருக்கின்றது. வித்தியாசமான ஒரு வழக்கு முடிவாக அந்த வழக்கு முடிவு வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அதிக சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய சிறிய சிறிய தீவுகளில் எல்லாம் கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய இந்த சன்பெட்ஸ் அவற்றை பெறுவதற்கான சன்பெட் வோர்ஸ் வந்து இப்போது அதிகரித்திருக்கின்றமை தொடர்பாகவும் கூட சுட்டிக்காட்டப்படுகின்றது. பலர் வந்து அந்த லோஞ்சர்ஸை டவல்ஸினால் ரிசர்வ் பண்ணுகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் கடந்த வருடமும் கூட ஒரு சில வீடியோஸ் வந்து பகிரப்பட்டு சோஷியல் மீடியாஸிலே அதிகம் பார்க்கப்பட்டன. அது என்னன்னு சொல்லி பார்த்தால், இந்த மாதிரி ஹாலிடேக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த சன் லோஞ்சர்ஸை
பிடிப்பதற்காக, அதிலும் இந்த கடற்கரை ஓரமாக சரியான ஒரு நல்லொரு ஸ்பாட்டிலே பிடிப்பதற்காக இரவு முழுவதுமே அந்த சன்லோஞ்சர்ஸிலே தூங்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் அந்த வீடியோஸிலே வெளியிடப்பட்டது. அந்த அளவுக்கு பெரிய அளவிலே இந்த சன்பெட் வார் வந்து நீடிக்கின்றது சுற்றுலா பயணிகளிடையே என்பது தொடர்பான ஒரு தகவலும் கூட பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளையை இந்த வேளையிலே நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். நேரம் 11:51 ஆகியிருக்கின்றது. எரிபொருள் விலை நாளைய தினம் 6% குறைவடைய போகின்றது என்பது தொடர்பாகவும் கூட அந்த ஒரு முக்கியமான செய்தியும் கூட ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். சிறந்த ஒரு சூரிய வெளிச்சத்துடன் கூடிய அழகான பகல் பொழுது இன்று வியாழக்கிழமை எங்களுக்கு தொடர்ந்து தர இருக்கின்றது. இப்போது 9 வெப்பநிலை, 8°C உணர்கின்றோம். இன்னும் 1°C வெப்பநிலை உயர்ந்து 10 இருக்கும் என்று கூடிய வெப்பநிலை 9°C பிற்பகல் 4 அளவில் நாங்கள் உணர்ந்து கொள்ளப் போகின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களே, மீண்டும் சந்திக்கலாம்.

0: எப்போதுமே ஃப்ரெஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க. எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
2: மார்க்கம் நகரில் கராச்சி டிரைவில் அமைந்திருக்கும் லட்டிகா கோல்ட் ஹவுஸின் புதிய அறிமுகம் டிஜி கோல்ட் ஆப் இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள். $10 இருந்து ஆரம்பிக்கலாம். தங்கத்தின் 60% மட்டும் செலுத்தி உங்களுக்கான தங்கத்தை உறுதி செய்யுங்கள்.
3: நீங்கள் விரும்பிய நேரத்தில் மிகுதி 40% செலுத்தி தங்கமாகவோ நகையாகவோ வாங்கிக் கொள்ளலாம்.
2: 6 மாதத்தின் பின்னர் நகையாக வாங்க விரும்பினால் கூலி சேதாரம் இல்லாமல் சந்தை விலைக்கே வாங்கிக் கொள்ளலாம். இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள்.
3: டிஜி கோல்ட் டெய்லி கோல்ட்
2: 6479965922 லட்டிகா கோல்ட் ஹவுஸ் டிஜி கோல்ட் ஆப்.
4: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான் 6478910742.
5: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation, மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக்இன் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ண குமாரன், 416-844-7390.
6: ஸ்காப்ரோவில் மோடல் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
7: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயல்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
6: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
7: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
6: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430.

ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 1:06 வாட்ஸ்அப் ட்ரோனோ ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வார நாட்களில் 12 மணியிலிருந்து 3 மணி வரை நீங்கள் வாட்ஸ்அப் ட்ரோனோடு இணைந்திருக்கலாம். வெளியில் 9 டிகிரி செல்சியஸ், 8 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அநேகமான பகுதிகளில் மேகமூட்டம் நிறைந்திருந்தாலும் வெயிலுக்கான வாய்ப்புகளும் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. மழைத்துள்ளக்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றன. நாளைய தினம் வெள்ளிக்கிழமையும் வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். 11 டிகிரி செல்சியஸ் அதிக கூடிய வெப்பநிலை. மழைத்துள்ளக்கான வாய்ப்புகள் உள்ளன. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 6% குறைவடைய இருக்கின்றது. வெள்ளிக்கிழமைக்கு முன்னதாக ஒட்டுமொத்தமாக 18% வீழ்ச்சி வாகன எரிபொருள் விலையில் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்ற 5% குறைவோடு சேர்த்து அலுவலக தொடர்பிலகம் 416-8-2-4-1-2-1-2, ஈஸ்ட் FM 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி கூடவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும்.

0: இசையும் எங்கள் இசை
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Greystone Luxury Homes.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002, 437-860-7002.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங், 416-626.

0: ஓகே, எனக்கு பாட்டு வந்து மனமே தொட்டாச்சு நீங்க தானே, தொட்டாச்சு நீங்க படம்.
1: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி பாபி.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $699,000 இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகின்றார் லட்சன் கந்தசாமி. 416-888-8044. சிங்கிள் கிராஜ் மற்றும் டபுள் கிராஜ் டவுன் ஹவுஸ் க்ளோசிங் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட் லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களை உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். அத்துடன் சிங்கிள் கிராஜ் டிட்டாச் வீடுகளை $200,000 இருந்தும் டபுள் கிராஜ் டிட்டாச் வீடுகளை $983,000 இருந்தும் நீங்கள் பெறலாம். விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. 416-888-8044.

0: 5:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி. 7:30 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: பெருமதி செல்வா செல்வி பேசுறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: இருக்கிறேன்டா சுகமா.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: சின்ன கவுண்ட படத்துல முத்துமணி மாலை, அந்த பாட்டு.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: நீங்கள் பிசினஸ் ஒன்றை ஆரம்பிக்கின்ற எண்ணத்தில் இருந்தால் அதுக்குரிய ஆரம்ப கட்டத்தில் இருந்து அனைத்து வகையிலான படிகளிலும் உங்களுக்கு உடன் இருக்கின்றார்கள். கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங்க் நிறுவனத்தினர் குறிப்பாக பிசினஸ் ஒன்றை ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், அதற்குரிய HST ரெஜிஸ்ட்ரேஷன், WGSIB ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், மற்றும் அந்த பிசினஸுக்கான பேரோல் மற்றும் அக்கௌண்டிங் சேவைகளாக இருக்கலாம். அதோடு பிசினஸ் உடைய நேச்சரை பொறுத்து நீங்கள் எடுக்க வேண்டிய அப்ரூவல்ஸ் மற்றும் லைசன்சஸ் ஆக இருக்கலாம். குறிப்பாக ஆல்கஹோல் சார்ந்த பிசினஸ் ஆக இருந்தால் AGCO அப்ரூவல் ICTயிடமிருந்து பெறுவதாக இருக்கலாம், அல்லது லாரோ டொபாக்கோ பிசினஸ்களாக இருந்தால் அதுக்குரிய அப்ரூவல்களாக இருக்கலாம், அல்லது இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆக இருந்தால் அதுக்குரிய லைசன்ஸ்களை பெறுவதாக இருக்கலாம், மற்றும் ரெஸ்டாரன்ட்ஸ் போன்ற ஏரிய பல்வேறுபட்ட வியாபாரங்களுக்கு தேவையான சர்டிபிகேட்ஸ் லைசன்சஸ், குறிப்பாக ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்சஸ், PTC சர்டிபிகேட், WHMIS, HACCP போன்ற லைசன்ஸ்களாக இருக்கலாம். இவை அனைத்தையுமே பெற்றுத்தருகின்றது கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங்க். ஒரே குறையின் கீழ் இந்த சகல விதமான பிசினஸ் சார்ந்த சேவைகளையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். உங்கள் பிசினஸை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிசினஸுக்கான அனைத்து விதமான அக்கௌண்டிங் மற்றும் லீகல் சேவைகளையும் தாங்கள் கவனித்துக் கொள்கின்றோம் என்று சொல்லி கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் தெரிவித்திருக்கின்றது. கெனடியன் ஷெப்பர்ட் சந்திப்பு கண்மையில் 2347 கெனடி ரோட், யூனிட் ஸ்வீட் 301 அமைந்திருக்கின்றது கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் எங்களுடைய அலுவலகம். தொலைபேசி இலக்கம் 6475221775. குறிப்பாக இந்த பிசினஸினை நீங்கள் நடத்துகின்றீர்கள், அதற்குரிய அக்கௌண்டிங் பேரோல் சேவைகள் என்று வருகின்ற பொழுது, அல்லது இன்கம் டேக்ஸ் சேவைகள், அவை ஆண்டு முழுவதுக்குமான இன்கம் டேக்ஸ் சேவைகளாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த பிசினஸ்களுக்கான அக்கௌண்டிங் சேவைகள் என்று வருகின்ற பொழுது அவை அனைத்தையுமே மிக தகுதி வாய்ந்த சார்டர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்ஸ் டீமினூடாக நிறைவேற்றி தருகின்றது கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டு முழுவதற்குமான இன்கம் டேக்ஸ் சேவைகளை கூட அவர்கள் வழங்கி வருகிறார் என்பது மிக சுட்டிக்காட்டத்தக்கது. அதோடு பிசினஸினை ஆரம்பிப்பது மட்டுமில்லாமல் நீங்கள் வைத்திருக்கின்ற ஒரு பிசினஸினை க்ளோஸ் பண்ண விரும்புகிறீர்கள் சொன்னால் கூட அதனை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிக் கொள்வது அவசியமானது. குறிப்பாக இந்த விதமான சட்ட சிக்கல்களோ அல்லது CRA சார்ந்த சிக்கல்களோ எதிர்காலத்தில் வராமல் அதனை ப்ராப்பராக CRA மற்றும் மினிஸ்ட்ரியிடமிருந்து க்ளோஸ் பண்ணிக் கொள்ளுகின்ற நடவடிக்கைகளையும் கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங்க் செய்திருக்கின்றது. எனவே க்ளோசிங் பிசினஸ் மற்றும் டிசால்விங் கோஆபரேஷன் ஆக இருந்தால் கூட அதற்கு உதவுகின்றார்கள். தொலைபேசியூடாக நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். 6475221775 6475221775

0: தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085656
2: East FM, Tamil, Seedigal.

0: இந்தியாவில் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் மத்தியில் சமூக வலைதளங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு அரட்டை இயலிகளின் பாவனையை தடை செய்வதற்கு புதிய லீஜே கருத்து கணிப்பில் 70% ஆதரவளித்துள்ளனர். தமது பிள்ளைகள் மீது சமூக வலைதளங்கள் செலுத்தக்கூடிய பாதகமான தாக்கங்கள் தொடர்பில் 80% மேலான கனேடிய மக்கள் கரிசனை வெளியிட்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயினி ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காமல் உள்ளதை கண்டித்து நாளை தமிழக காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளது. தனிப்பெரும் வெற்றியினை பெற்ற கட்சி ஆட்சி அமைப்பதை தடுப்பதன் மூலம் ஜனநாயக விரோதமாக பாஜக அரசு செயற்படுவதாக அது சாடியுள்ளது. மறுபுறத்தில் திமுக அதிமுக இணைந்து ஆட்சியமைக்க கோரினால் அதற்கும் சாத்தியங்கள் உள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். அவ்வாறான முயற்சிகளில் திமுகவும் அதிமுகவும் ஈடுபடுவது உண்மையே என கூறியுள்ள தவேக்க அக்கட்சிகளுக்கு வாக்களித்த மக்கள் சிந்திக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: 5:37 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165440 நிகழ்ச்சியில் தொடர்வது எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: பிரிமியர் லோரல் சந்திப்புக்கு அருகே இருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் இப்போது பாத்தீங்கன்னா தங்களுடைய கார்டன் சென்டரை திறந்திருக்கின்றார்கள். உங்களுடைய வீட்டு தோட்டங்களுக்கு தேவையான மரக்கறிகள் ஆகட்டும், மர வகைகள், அதே போன்று வீட்டினை அலங்கரிப்பதற்கு தேவையான அழகழகான விதவிதமான பூச்செடிகள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றன. அவற்றை நீங்கள் இப்போது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் காலை 8:30 இரவு 8:30 வரை எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் திறந்திருப்பார்கள், 8:30 to 9:30. அதே போன்று இந்த மர வகைகள் சொல்லி பார்க்கையில் குறிப்பாக கனகாம்பரம் செடி இருக்கின்றது, துளசி, வேம்பு, கருவேப்பிலை, ஆப்பிள், பியர்ஸ், செவ்வந்தி, அதே போன்று தக்காளி, பாவற்காய், சுரக்காய், அதே போன்று கத்தரி, மிளகாய், பூசணி, வெண்டி, பயற்றங்காய், குடைமிளகாய், நீட்டு பூசணி, இந்த செடிகள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. இதை தாண்டி இன்னும் ஏராளமான செடிகள் எல்லாம் இருக்கின்றன. ஹேர்ப்ஸ் இருக்கின்றன, இலை வகைகள், கியூகம்பர், அப்படி எல்லாவற்றுக்கான அந்த கன்றுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதை தாண்டி நீங்க நேரடியாக வரும்போது இன்னும் ஏராளமான செலெக்ஷன்ஸ் உங்களுக்காக இருக்கின்றன. அதே போலே அலோவேரா இருக்கின்றது, கற்றாழை, ஹேங்கிங் பாஸ்கட்ஸ் இருக்கின்றன. மதர்ஸ் டேக்கு நீங்க உங்களுடைய அன்னைக்கு வந்து ஒரு மலர், அதாவது ஹேங்கிங் பாஸ்கட்டை வந்து வாங்கி கொடுக்க போறீங்கன்னு சொன்னால் நீங்களும் வாங்கி கொள்ளலாம். 1 வாங்கும்போது 13.99, அதே போன்று 4 வாங்கும்போது $50 பெற்றுக்கொள்ளலாம். மல்லிகை செடிகள் இருக்கின்றன, அரளி மரங்கள், அல்லி மரங்கள், மன்னிக்கவும் அரளி மரம் இருக்கிறது, அதே போன்று மணி பிளான், வாழை மரம், மணி வாழை, அதே போன்று டியூலிப்ஸ் இருக்கின்றன, விதவிதமாக சுவரத்தை இருக்கின்றது, குரோட்டின் வகைகள் இருக்கின்றன, பியோனிஸ் இருக்கின்றன, கோலியாஸ், அப்படின்னு சொல்லி ஏராளமான பூச்செடி வகைகளை கூட நீங்கள் இங்கே வந்து வெரைட்டியாக அழகழகான நிறங்கள், மேரிகோல்டு அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதையும் தாண்டி இந்த தோட்டங்களுக்கு தேவையான தோட்ட உபகரணங்கள் எல்லாம் இருக்கின்றன. மண்வெட்டி, குப்பை வாரி உட்பட தோட்ட வேலைக்கு தேவையான உபகரணங்கள், மண் வகைகள் இருக்கின்றன, பசலி வகைகள் இருக்கின்றன, அவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதையும் தாண்டி மீன் சந்தை, தளபாடு சந்தை, அதே போன்று குரோசரி சந்தைன்னு சொல்லி எல்லாவற்றிலும் சேலில் நீங்கள் ஏராளமான பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பல வகைகள் இருக்கின்றன, பலாப்பழம், மாம்பழம், அதே போன்று கரும்பு ஜூஸ் உடனடியாக செய்து தருகின்றார்கள். இளநீர் கூட நீங்கள் உடனடியாக வெட்டி பெற்றுக்கொள்ளலாம். பூஜை சாமான்கள், பூக்கள், பூ மாலைகள் உட்பட பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் பீட்ரூட் வகை, பீட்ரூட்டை நீங்கள் பார்க்கும்போது மரக்கறி சந்தைக்கு போனோம் என்று சொன்னால் பவுன் வந்து 99 cents பெற்றுக்கொள்ளலாம். உள்ளி வந்து பவுன் 199, வாழைப்பழம் பவுன் 89 cents, தக்காளி பழம் பவுன் 249, முருங்கைக்காய் பவுன் 699, கத்தரிக்காய் பவுன் 199, பாவற்காய் 399 பெற்றுக்கொள்ளலாம். ஆங்கர் நெஸ்டமோல் போன்ற வெட்டியெல்லாம் 799 பெற்றுக்கொள்ளலாம். நேரடியாக வரும்போது இன்னும் ஏராளமான பொருட்களை நீங்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ளலாம். பிரம்பியர் லோரன்ஸ் சந்திப்புக்கு அருகே எஸ்பி இம்போர்ட்டர்ஸ், 416-261-3881.

0: பொறுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com.
4: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பாக்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் முறையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:00 பிக்கரின் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனம் செய்வோருக்கு $10 off. ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 35 மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் கோயின்ஸ் அண்ட் பாசை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
6: பாட்டுக்குரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: 5:46 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் லாவண்யா, நான் சிவகுமாரன்.
7: எப்படி இருக்கீங்க சிவகுமாரன்?
8: நான் விரும்பி கேட்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அஞ்சலி அஞ்சலி புஷ்பால் புஷ்பாஞ்சலி என்ற இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன். இந்த படம் வந்து தெரிஞ்சவில்லை.
7: நன்றி
8: நன்றி
7: நன்றி நன்றி வணக்கம். இந்த அந்நிய தினத்தை கொண்டாட நீங்கள் தயாரா? ஜானகி வீவ்ஸ் வழங்குகின்றது மதர்ஸ் டே ஸ்பெஷல் எக்ஸ்போ. அம்மாவுக்கான அழகிய பரிசுகள், சிறப்பு தள்ளுபடிகள் மற்றும் இன்னும் பல ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. May 8, 9, 10 காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை லாஃப்ட் 905-1755 பிளமர் ஸ்ட்ரீட் யூனிட் 16 பிக்கரிங்கில் இடம்பெறுகின்றது. உங்கள் அன்பு அம்மாவுக்கு மனதை கவரும் பரிசை தேர்ந்தெடுக்க தவறாதீர்கள். ஜானகி எக்ஸ்போ உங்கள் குடும்பத்தின் பாரம்பரிய அழகின் முகவரி.

0: 5:53 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5545-4400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் கதைக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க ஸ்ரீ?
1: நல்லா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: முதல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்த விஜய் தளபதி விஜய்க்கு ஒரு வாழ்த்து சொல்லி அவருடைய பாடல் ஒன்று கேட்போம். குட்டி ஸ்டோரி பாட்டு கேட்போம்.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ஸ்ரீ, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நன்றி.
0: பாடலுக்கு முன்னதாக கிஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: நீங்கள் பிசினஸ் ஒன்றினை ஆரம்பிக்கின்ற பொழுது அதற்குரிய அடிப்படை நடவடிக்கைகளில் இருந்து சகலவிதமான ஒவ்வொரு படிகளிலும் உங்களோடு உடன் இருக்கின்றது கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங் நிறுவனம். அது மட்டுமில்லாமல் நீங்கள் நடத்தி வருகின்ற பிசினஸுக்கான சகலவிதமான தேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் நிறைவேற்றி தருகின்றது. குறிப்பாக ஒரு பிசினஸ் ஒன்றை ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த பிசினஸினை ரெஜிஸ்டர் செய்து கொண்டதாக இருக்கலாம், அல்லது HS ரெஜிஸ்ட்ரேஷன், WGSIB ரெஜிஸ்ட்ரேஷன் போன்றவையாக இருக்கலாம். அந்த பிசினஸுக்கான அக்கௌண்டிங் தேவைகள், பேரோல் தேவைகளாக இருக்கலாம், அல்லது சிட்டி அப்ரூவல் தேவைகள். குறிப்பாக அல்கோஹால் சார்ந்த பிசினஸ்களாக இருந்தால் AGCU அப்ரூவல் பெறுவது, மற்றும் லாரோ டொபாக்கோ அப்ரூவல்களை பெற்றுக்கொள்வது, இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் பிசினஸ்களாக இருந்தால் அவற்றுக்குரிய லைசன்ஸ்களை பெற்றுக்கொள்வது என்பது மட்டுமல்லாமல் ரெஸ்டாரண்ட்ஸ் போன்ற பல்வேறுபட்ட நிறுவனங்களுக்கு தேவையான லைசன்ஸ்கள், குறிப்பாக ஃபுட் ஹேண்டலர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்ஸ், PTC, WHMIS, HACCP போன்ற லைசன்ஸ்களையும் நீங்கள் ஒரே கூரையின் கீழ் பெறுவதற்கான உதவிகளை வழங்குகின்றது கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங்க் நிறுவனம். கெனடியன் ஷெப்பர்ட் சந்திப்புக்கு அண்மையில் 2347 கெனடி ரோட், ஸ்வீட் 301 இல் கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் எங்களுடைய அலுவலகம் அமைந்திருக்கிறது. தொடர்பு கொள்ள 647-522-1771. குறிப்பாக நீங்கள் பிசினஸ் ஒன்றினை ஆரம்பிக்கின்ற பொழுது, அதனை நடத்தி வருகின்ற பொழுது உங்கள் வர்த்தகத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த வர்த்தகத்துக்கான அக்கௌண்டிங் சேவைகள் மற்றும் லீகல் சேவைகள் அனைத்தையுமே தாங்கள் கவனித்துக் கொள்ளுகின்றோம் என்று சொல்லி உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம். குறிப்பாக இந்த அக்கௌண்டிங் சேவைகள் என்று வருகின்ற பொழுது மிக திறமை வாய்ந்த சார்ட்டர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் டீமினால் இந்த சேவைகள் வழங்கப்படுகின்றவை இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. ஒரு பிசினஸினை ஆரம்பிப்பது என்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு பிசினஸினை க்ளோஸ் பண்ணுகின்ற பொழுதும் கூட அதனை ப்ராப்பராக செய்து கொள்வது அவசியமானது. எனவே எதிர்கால லீகல் பிரச்சனைகள் அல்லது CRA பிரச்சனைகள் இல்லாமல் சரியான முறையில் ஒரு பிசினஸினை க்ளோஸ் பண்ணுவதையோ அல்லது ஒரு கோஆபரேஷனை டிசால்வ் பண்ணுவதையோ செய்து தருகின்றது கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங்க் நிறுவனம். தொடர்புகளுக்கு 647-522-1775. அது மட்டுமல்லாமல் மோர்கேஜ் தேவைகளுக்கும் நீங்கள் கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் நாட முடியும். குறிப்பாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் ஆக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் மோர்கேஜ் ஆக இருக்கலாம், உங்களுக்கு உதவுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் விசேடமாக இவர்கள் இந்த கமர்ஷியல் சார்ந்த துறைகளில் அதிகளவில் கவனம் செலுத்துகிற காரணத்தினால் கமர்ஷியல் மோர்கேஜ்களை பெறுவதில் ஒரு ஸ்பெஷலிஸ்டாகவும் கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் திகழ்கின்றது. தொடர்பு கொள்ள 647-522-1775. 647-522-1775.

0: ஜஸ்ட் ஆசம்
1: தான். நோ டென்ஷன் பேபே.
2: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
3: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50 வீதத்துக்கும் அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
8: Santas Family Dental Clinic, 1001 Santas Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idale. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
9: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
9: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
9: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
9: 416-461-6401.
10: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002, 4378607002.

0: 6:07 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி. 7:00 வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 4165544 வெளியில் 8°C உணரப்படுவது, 7°C. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 12°C உணரப்படுவது, 10°C ஆக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 6% குறைவடைய இருக்கின்றது. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா.
0: வணக்கம் கரண், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, வேலையெல்லாம் முடிஞ்சதா கரனுக்கு? சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கரண், வணக்கம்.
1: நன்றி,
0: வணக்கம்.

0: 6:13 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 7:00 வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 4165544040 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கீங்க?
1: சோமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: அரைச்சு அரைச்சு மணக்கம் சந்தனமே.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ராஜ், மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றம் நடத்தும் தமிழ் மொழித்திறன் பன்னிசை போட்டிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. போட்டிகள் இம்மாதம் 17ஆம் தேதி ஸ்காப்ரோ சிவிக் சென்டர் மண்டபத்தில் நடைபெறும். பன்னிசை போட்டிகளின் நடுவராக திருமுறை கலாநிதி மதுரை சண்முகநாதன் ஓதுவார் அவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். 2010ஆம் ஆண்டுக்கு பின் பிறந்த மாணவர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இறுதி நாள் மே 14ஆம் தேதியாகும். போட்டிக்கான முழு விவரங்களையும் www.vipulam.org நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். பன்னிசை போட்டியில் பங்கு பெறுவோருக்கு மதுரை ஓதுவார் முனைவர் சண்முகநாதன் பால் புருஷோத்தமன் ஆகியோரால் பயிற்சி வழங்கப்படும். மேலதிக விவரங்களை பெற தலைவர் சுதேசன் 6478618240, முன்னாள் தலைவர் குமரகுரு 6472248871.

0: 6:19 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4-4-0-4-0-4-1-6-55-4-4-0-4-0. காஃபி 7:00 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க சிவகுமார்? நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க? சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி சிவகுமார், வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக கிஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: உங்கள் பிசினஸ் உண்புக்கு தேவையான அனைத்து விதமான விடயங்களையும் ஒரே கூறையும் கீழே பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தை நாட முடியும். குறிப்பாக ஒரு பிசினஸ் ஆரம்பித்து அதனை வெற்றிகரமாக முன்கொண்டு செல்வதற்கான அனைத்து படிகளிலும் உங்களோடு துணை நிற்கின்றார்கள் கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தினர். ஒரு பிசினஸினை நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது அதற்குரிய ஆரம்பகட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைகள் மற்றும் அக்கௌண்டிங் தேவைகளாக இருக்கலாம். குறிப்பாக ஒரு பிசினஸினை ரெஜிஸ்டர் செய்து கொள்வது HS ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் WSIB ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகியவை போன்றவையாக இருக்கலாம். பேரோல் மற்றும் அக்கௌண்டிங் சேவைகள், அத்தோடு சிட்டி அப்ரூவல் மற்றும் லைசன்ஸ் சேவைகள். குறிப்பாக ஒரு ஆல்கஹோல் சார்ந்த பிசினஸினை செய்வதாக இருந்தால் அது AGCO அப்ரூவல் பெறப்பட வேண்டும், மற்றும் லாரோ டொபாக்கோ அப்ரூவல்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்போர்ட் அல்லது எக்ஸ்போர்ட் பிசினஸ்களாக இருந்தால் அதற்குரிய லைசன்ஸ்களை பெறுவதாக இருக்கலாம். அல்லது ரெஸ்டாரண்ட்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு தேவையான ஃபுட் ஹேண்டர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்ஸ் மற்றும் PTC லைசன்ஸ், WHMIS லைசன்ஸ், HACCP லைசன்ஸ் ஆகியவற்றை பெறுவதாக இருக்கலாம். இவை அனைத்தையுமே நிறைவேற்றி தருகின்றது கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம். குறிப்பாக பிசினஸ்களுக்கான அக்கௌண்டிங் சேவைகள் என்று வருகின்ற பொழுது மிக திறமை வாய்ந்த சார்டர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸால் இந்த சேவைகள் வழங்கப்படுகின்றவையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. 2347 கிரெடி ரோட், ஸ்வீட் 301, கிரெடியன் சூப்பர் சந்திப்பு கண்மையில் கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் எங்களுடைய அலுவலகம் அமைந்திருக்கின்றது. தொடர்புகளுக்கு 647-522-1775. அது மட்டுமல்லாமல் நீங்கள் பிசினஸினை ஆரம்பிப்பது என்பதோடு மட்டுமல்லாமல் பிசினஸ் ஒன்றினை க்ளோஸ் பண்ணுவது அல்லது கோஆபரேஷன் ஒன்றினை டிசால்வ் பண்ணுவது போன்ற விடயங்களையும் சரியாக செய்து தருகின்றார்கள். எந்த விதமான எதிர்கால CRA சிக்கல்களோ அல்லது லீகல் சிக்கல்களோ இல்லாமல் CRA-யிலும் மினிஸ்ட்ரியிலும் இவ்வாறு இந்த பிசினஸ்களை க்ளோஸ் செய்வது அல்லது கோஆபரேஷன்களை டிசால்வ் செய்கின்ற விடயங்களையும் ப்ராப்பராக செய்து தருகின்றது கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ். இது பற்றிய கேள்விகளுக்கும் நீங்கள் அழைக்கலாம். 647-522-1775. அது மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட இமிகிரேஷன் சார்ந்த தேவைகளையும் நீங்கள் கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷன்ஸ், குறிப்பாக கெனடியன் சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷன்ஸ், PR அப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம், பர்க் பெர்மிட் அப்ளிகேஷன்ஸ், அத்தோடு இலங்கைக்கான டூவல் சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷன் போன்றவற்றை கூட செய்திருக்கின்றார்கள். அத்தோடு சூப்பர் விசா, விசிட்டர் விசா, பர்சனல்

விசா போன்ற ஸ்பான்சர்ஷிப் அப்ளிகேஷன்களையும் கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் செய்திருக்கின்றது. மேலதிக விவரங்கள் கிடைக்கலாம் 6475221775 6475221775.

0: தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனின் பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
2: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள லூயிஸ் ஆர்பர் ஜூன் 8 பதவியேற்பார் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் கனேடிய உச்சநீதிமன்ற நீதிபதியும் முன்னாள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருமான லூயிஸ் ஆர்பரின் நியமனத்தை 3 சார்ல்ஸ் மன்னர் அங்கீகரித்துள்ளார். கனடாவுக்கான புதிய ஆளுநரின் நியமன அறிவிப்பு கடந்த செவ்வாய்க்கிழமை பிரதமர் மார்க் அணியினால் வெளியிடப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் 108 தொகுதிகளை வென்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தை பெரும்பான்மையை உறுதிப்படுத்த ஆளுநர் கோரிய நிலையில் விஜயின் பதவியேற்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் இணைந்ததை அடுத்து இன்னும் 6 ஆசனங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவைப்படுகின்றன. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்ற தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவற்றின் ஆதரவினை கோரியுள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சிகளின் முடிவினை அடுத்து தமது முடிவு அறிவிக்கப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. இலங்கையின் வடக்கில் ராணுவத்துக்கான காணிகளை சுவீகரிக்கும் வகையில் முன்னைய ராஜபக்ஷ அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி ரத்து செய்யப்படாதமையால் தமிழ் மக்கள் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விசனம் வெளியிட்டுள்ளது. 6,000 ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தும் நோக்கில் 2013 இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது. கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: இசையும் இம்சையும் இணைந்து ஒலிக்கும் மாலை வேளை.
1: கண்ணா லட்டு திங்க ஆசையா.
0: 5 மணி முதல் 7 மணி வரை ஈஸ்ட் FM-இல் 2 மணி நேரங்கள்.
1: கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா.
0: கோஃபி டபுள் டபுள்.
2: கோஃபி டபுள் டபுள்.
3: ஆறு மணி 34 நிமிடம். காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம். வணக்கம். யார் கதைக்கிறீங்க? இனியவன் எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, பிள்ளைக்கு என்ன பாட்டு வேணும்? சரி, விசில் போடு பாட்டு. எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $699,000 இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகின்றார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ் க்ளோசிங் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட் லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களே உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். அதுடன் சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $800,000 இருந்தும் டபுள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $983,000 இருந்தும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. 416-888-8044.

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: East FM 102.7 கேட்டாலே East FM 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்ற தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
7: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-29. Some conditions may apply.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.
9: 6:42 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேரே நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
10: வணக்கம்.
9: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
10: நான் நரஞ்சினி கதைக்கிறேன்.
9: எப்படி இருக்கீங்க நரஞ்சினி?
10: நான் நல்ல சோமா இருக்கேன். நீங்க?
9: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறீங்களா? வேலை முடிஞ்சதா?
10: என்ன
9: பாட்டு கேட்கலாம்?
10: எனது அம்மாவுக்காக நான் பார்த்த முதல் செய்வோம் என்ற பாட்டு.
9: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி. வணக்கம்.
10: நன்றி.

6:46 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். இந்த அந்நியர் தினத்தை கொண்டாட நீங்கள் தயாரா? ஜானகி வீவ்ஸ் வழங்குகின்றது மதர்ஸ் டே ஸ்பெஷல் எக்ஸ்போ. அம்மாவுக்கான அழகிய பரிசுகள், சிறப்பு தள்ளுபடிகள் மற்றும் இன்னும் பல ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. May 8, 9, 10 தேதிகளில் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை லாப்ட் 905 1755 பிளம்மர் ஸ்ட்ரீட் யூனிட் 16 பிக்கரிங்கில் இடம்பெறுகின்றது. உங்கள் அன்பு அம்மாவுக்கு மனதை கவரும் பரிசை தேர்ந்தெடுக்க தவறாதீர்கள். ஜானகி எக்ஸ்போ, உங்கள் குடும்பத்தின் பாரம்பரிய அழகின் முகவரி.

0: ஆறு மணி 48 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது. கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: நீங்கள் ஒரு பிசினஸ் ஒன்றை ஆரம்பிக்க நினைக்கின்ற பொழுது அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்து ஒவ்வொரு படிகளிலும் உங்களுக்கு துணை நிற்கின்றார்கள் கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தினர். குறிப்பாக நீங்கள் ஒரு பிசினஸினை தொடங்கி நடத்துவதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற பிசினஸ்களுக்கான சகல விதமான சேவைகளையும் ஒரே கூரையும் கீழ பெற்றுக்கொள்ள முடியும். மிக நீண்ட கால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த ப்ரொஃபஷனல்ஸுடைய துணையோடும் கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் உங்கள் சகல விதமான பிசினஸ் சார்ந்த தேவைகளையும் நிறைவேற்றி தருகின்றது. குறிப்பாக ஒரு பிசினஸ் ஒன்றுமே ஆரம்பிக்கப்படுத்த அதுக்குரிய பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், HST ரெஜிஸ்ட்ரேஷன், WGSIB ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், பேரோல் மற்றும் அக்கௌண்டிங் சேவைகளாக இருக்கலாம், மற்றும் சிட்டி அப்ரூவல் சேவைகள், லைசன்ஸ் தேவைகளாக இருக்கலாம். குறிப்பாக AGCO லைசன்ஸினை பெற்றுக்கொள்வது, அது ஆல்கஹோல் விற்பனைக்கானது, மற்றும் லாரோ டொபாக்கோ அப்ரூவல்ஸ், அதோடு இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட்ஸ் லைசன்ஸினை பெற்றுக்கொள்வதாக இருக்கலாம், அல்லது ரெஸ்டாரண்ட்ஸ் போன்ற பல்வேறுபட்ட நிறுவனங்களுக்கு தேவையான ஃபுட் ஹேண்டர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்ஸ், PTC லைசன்ஸ், WHMIS லைசன்ஸ் மற்றும் HACCP லைசன்ஸ் போன்றவற்றை பெறுவதாக இருக்கலாம். இவை அனைத்தையுமே ஒரே கூரையின் கீழ் திறம்பட உங்களுக்கு செய்து தருகின்றது கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம். நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் 6475221775 கெனடி ரோட் ஸ்வீட் 301 கெனடியன் சூப்பர் சந்திப்பு கண்மையில் அமைந்திருக்கின்றது கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவேளையில் பிசினஸ்களுக்கான அக்கௌண்டிங் சேவைகள் என்று வருகின்ற பொழுது மிக திறமை வாய்ந்த சார்டர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் டீமினால் இந்த அக்கௌண்டிங் சேவைகள் செய்து தரப்படுகின்றன இங்கே முக்கியமானதாக காணப்படுகிறது. அதுவேளையில் ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பது என்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு பிசினஸினை க்ளோஸ் பண்ணுகின்ற பொழுது கூட அதனை சரிவர செய்து கொள்வது அவசியமானது. எனவே எதிர்கால CRA சார்ந்த சிக்கல்களோ அல்லது லீகல் சிக்கல்களோ இல்லாமல் சரிவர ஒரு பிசினஸ் க்ளோசிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு கோஆபரேஷனை டிசோல்வ் செய்வதாக இருக்கலாம் செய்து தருகிறது கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம். இது பற்றிய விவரங்களுக்கு அழைக்க முடியும் 6475221775. அத்தோடு மோர்கேஜ் தேவைகளையும் நிறைவேற்றி தருகின்றார்கள். குறிப்பாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜாக இருக்கலாம், கமர்ஷியல் மோர்கேஜாக இருக்கலாம் கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் செய்து தருகின்றது. குறிப்பாக கமர்ஷியல் மோர்கேஜில் ஒரு ஸ்பெஷலிஸ்டாகவும் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார்கள். இவ்வாறு பிசினஸ் சார்ந்த விடயங்களில் அவர்கள் கவனம் செலுத்தி வருகின்ற காரணத்தினால் விவரங்களுக்கும் அழையுங்கள் 6475221775 6475221775.
0: 6:51 அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு ஜீவரஞ்சன் விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டுத் தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: Ajax Nissan and Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
3: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 437-477-7960. 2 ஆண்டுகளுக்கான ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
2: 2025 Nissan Kicks Play S
3: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 437-477-7960.
4: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லேமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். குட் லைஃப் ஃப்ளோரிங் 416-293-0550 416-293-0550 goodlifeflooring.ca.
5: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3,411. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 தேதி வரை $150 மேல் கொள்முதல் செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
6: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
7: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
8: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
9: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
8: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
9: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651, 416-457-0651. Conditions apply.
10: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்துரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழையிறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
11: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
11: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினே கேட்டு பாருங்க.
1: நம்ம கிரியேட்டர் மாமா புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
2: நன்றி லாவணியா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் தொடர்ந்து 9 மணி வரை இணைந்திருக்கலாம் நம்ம ஊர் ஈவினிங்கோடு. எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கைகள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241-2212 ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com. வெளியே 10 டிகிரி செல்சியஸ் உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஈட்டிய பெரும்பாகத்தில் எரிபின் விலை நள்ளிரவுக்கு பின்னர் 6 சென்ஸால் குறையிருக்கிறது. பாடலை தொடர்ந்து தங்கத்தமிழ் வார்த்தை 7:30 செய்திகள், செய்தியோடு தொடர்ந்து முதன்மை 3 இணைந்திருக்கலாம் இன்று 8 மணிக்கு. இன்னும் வளமையாக கலகலப்பு 3 போட்டி நிகழ்ச்சி காத்திருக்கிறது. 8:30 செய்திகள், அதனை தொடர்ந்து கம்யூனிட்டி கனெக்ஷனோடு இணைந்து கொள்ள முடியும். 9 மணி வரையும் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கலாம். இது நம்ம ஊர் ஈவினிங். இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் இது.

0: நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட்சி ஊடகம் இணைந்திருக்கிறீர்கள். நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தையோடு இணைந்திருக்கலாம். தங்கத்தமிழ் வார்த்தையுடைய நாளில் களனி என்றொரு சொல்லை கொண்டிருக்கிறோம். களனி என்பது நெல் பயிரிடப்படும் ஈரமான வயலை குறிக்கும் பழமையான தமிழ் சொல். சங்ககால இலக்கியங்களில் விவசாய நிலங்களின் கிராம வாழ்க்கையும் விவரிக்கப்பட்டது. இன்றைய அன்றாட பேச்சில் இது அரிதாகவே காணப்படுகிறது. களனி என்ற சொல் தான் இன்றைய நாளில் நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தையோடு இணைந்திருக்கோம். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டை அரசாங்கம் வழங்குகிறது. இதை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்று நேம் $699,000 சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகின்றார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 சிங்கிள் கிராச் மற்றும் டபுள் கிராச் டவுன் ஹவுஸ் க்ளோசிங் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட் லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களிலே உள்ளதால் முந்துங்கள். அத்துடன் சிங்கிள் கிராச் டிட்டாச் வீடுகளை $800,000 டபுள் கிராச் டிட்டாச் வீடுகளை $983,000 பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.

0: இசைப்பியலையா ரகுமான் இந்த செயல் கோப்ரா திரைப்பட பாடல் ஒழித்து வைக்கிறது. 7:13 எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .co.uk இருக்கிறீர்கள். இந்த பொழுதில் நாங்கள் KM பிசினஸ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம்.
1: உங்கள் சகல விதமான பிசினஸ் சார்ந்த தேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் நிறைவேற்றி தருவதற்கு KM பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங்க் உதவுகின்றது. குறிப்பாக நீங்கள் ஒரு பிசினஸ் ஒன்றை ஆரம்பிக்க எண்ணுகின்றீர்களாக இருக்கலாம், அல்லது பிசினஸ் ஒன்றை நடத்தி வருவீர்களாக இருக்கலாம். உங்களுக்கான சகல விதமான இந்த அக்கௌண்டிங் சார்ந்த சேவைகள் மற்றும் லைசன்சிங் அப்ரூவல் சார்ந்த சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக ஒரு பிசினஸை ஆரம்பிக்க நினைக்கின்ற பொழுது அதனை ஆரம்பிக்கின்ற கட்டத்தில் இருந்து ஒவ்வொரு படியிலும் உங்களுக்கு துணை நிற்கின்றது KM பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங்க். அந்த பிசினஸினை ரிஜிஸ்டர் செய்து கொள்வதாக இருக்கலாம், அல்லது HHC ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் WGSIB ரெஜிஸ்ட்ரேஷன் போன்றவையாக இருக்கலாம், சிட்டி அப்ரூவல்களை பெறுவதாக இருக்கலாம். குறிப்பாக அல்கஹோல் சார்ந்த விற்பனைகளாக இருந்தால் EGCU அப்ரூவல்களை பெறுவது அவசியமானது, அவற்றினை பெறுவதாக இருக்கலாம், அல்லது லாரோ மற்றும் டொபாக்கோ அப்ரூவல்களை பெறுவதாக இருக்கலாம், இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் பிசினஸ்களுக்கான லைசன்ஸ்களை பெறுவதாக இருக்கலாம், அல்லது ரெஸ்டாரண்ட்ஸ் போன்ற வியாபாரங்களுக்கு தேவையான லைசன்ஸ் வகைகள், குறிப்பாக ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்ஸ், PTC லைசன்ஸ், WHMIS லைசன்ஸ், HACCP லைசன்ஸ் போன்றவற்றினை பெறுவதாக இருக்கலாம். இவை அனைத்துக்குமே KM பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங்க் உங்களுக்கு உதவுகின்றது. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6475221775. நீண்டகால அனுபவத்தோடு உங்களுக்கு சேவைகளை வழங்கி வருகின்றது. 2347 கெனடி ரோட், Suite 301 கெனடியன் சூப்பர் சந்திப்பு கண்மையில் KM பிசினஸ் சொல்யூஷன் சிங்கினுடைய அலுவலகம் அமைந்திருக்கின்றது. அதுவேளையில் உங்கள் வியாபாரங்களுக்கான அக்கௌண்டிங் மற்றும் பேரோல் சேவைகளை கூட வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக இந்த அக்கௌண்டிங் சேவைகள், பேரோல் சேவைகள் மற்றும் இன்கம் டேக்ஸ் சேவைகள் என்று வருகின்ற பொழுது அவற்றினை ஆண்டு முழுவதற்குமான சேவைகளாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றினை கூட மிக திறமையான சார்டர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் டீமினூடாக KM பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங்க் வழங்கி வருகின்றவை இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இன்கம் டேக்ஸ் சேவைகள் என்று பார்க்கின்ற பொழுது பர்சனல் டேக்ஸ் சேவைகளாக இருக்கலாம், அல்லது பிசினஸ் டேக்ஸ் சேவைகளாக இருக்கலாம். உங்களுக்கு இயர் ரவுண்ட் சேவைகளாக அவை வழங்கப்படுகிறவையும் இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே நம்பகரமான சேவைகளை நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநத்துவத்தோடும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் KM பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங்கினை நாட முடியும். பிசினஸ்களை ஆரம்பிப்பது மட்டுமல்லாமல் பிசினஸ்களை மூடுகின்ற பொழுது கூட அவற்றினை ப்ரொப்பராக செய்து கொள்ள அவசியமானது. எனவே ஒரு பிசினஸ் க்ளோசிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு கோஆபரேஷனை டிசோல்வ் செய்வதாக இருக்கலாம், அவற்றினை கூட எதிர்காலத்தில் எந்தவித CRA சீக்கிரங்களோ லீகல் சீக்கிரங்களோ வராமல் செய்து தருகிறது KM பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங்க். நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் 6475221775 6475221775.

எட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903.

0: ஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
2: Prisha Law Professional Corporation.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
0: Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale. Sarees $400, Shalwars $500, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், Chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale, 2950 Birch Mount Road, Unit 5A, Birch Mount and Finch, 416-474-1016.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் FM 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவில் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் மத்தியில் சமூக வலைதளங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு அரட்டை இயலிகளின் பாவனையை தடை செய்வதற்கு புதிய லீஜே கருத்து கணிப்பில் 70% ஆதரவளித்துள்ளனர். தமது பிள்ளைகள் மீது சமூக வலைதளங்கள் செலுத்தக்கூடிய பாதகமான தாக்கங்கள் தொடர்பில் 80% மேலான கனேடிய மக்கள் கரிசனை வெளியிட்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயினி ஆட்சியமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காமல் உள்ளதை கண்டித்து நாளை தமிழக காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளது. தனிப்பெரும் வெற்றியினை பெற்ற கட்சி ஆட்சியமைப்பதை தடுப்பதன் மூலம் ஜனநாயக விரோதமாக பாஜக அரசு செயற்படுவதாக அது சாடியுள்ளது. மறுபுறத்தில் திமுக அதிமுக இணைந்து ஆட்சியமைக்க கோரினால் அதற்கும் சாத்தியங்கள் உள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். அவ்வாறான முயற்சிகளில் திமுகவும் அதிமுகவும் ஈடுபடுவது உண்மையே என கூறியுள்ள தவேக்க அக்கட்சிகளுக்கு வாக்களித்த மக்கள் சிந்திக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கேட்டாலே
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: உங்கள் சகலவிதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் ஃபைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர் விசா இன்சூரன்ஸ்களுக்கும், RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் ஃபைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
4: பசுமை
1: மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில் பசுமை மார்க்கெட்.
5: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ. எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ, மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ. அழகோ அழகு, 6477873784.
6: பாட்டுக்கொரு பண்பலை, East FM 102.7.

0: ஒரு வட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: இசைஞானி இளையராஜன் செயல் காதலுக்கு மரியாதை திரைப்பட பாடல் ஒளித்தோந்திருக்கிறது. 7:45 எஃப்எம் 102 தசமூலூடாக அணிந்திருக்கீர்கள். இந்த வழியிலே கேஎம் பிசினஸ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களை பெற்றுக் கொள்ளப் போகின்றோம்.
2: நீங்கள் பிசினஸ் ஒன்றினை ஆரம்பிக்க விரும்பினால் அதனுடைய ஆரம்ப படிகளில் இருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்கு உடன் இருக்கின்றார்கள் கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தினர். அது மட்டுமில்லாமல் நீங்கள் ஏற்கனவே ஒரு பிசினஸ் நடத்தி கொண்டிருந்தால் உங்களுக்கான அக்கவுண்டிங் மற்றும் பேரோல் சேவைகள் அடங்கலான பல்வேறுபட்ட சேவைகளை ஒரே கூரையின் கீழ் நீண்டகால அனுபவத்தோடு வழங்கி வருகிறது கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங்க். 2347 கெனடி ரோட், ஸ்வீட் 301, கெனடியன் ஷெப்பர்ட் சந்திப்பு கண்மையில் அலுவலகம் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் ஒரு பிசினஸினை ஆரம்பிக்க போறீர்கள் என்று சொன்னால் அதற்கான பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், HST ரெஜிஸ்ட்ரேஷன், WSIB ரெஜிஸ்ட்ரேஷன் போன்ற பல்வேறுபட்ட பதிவுகளை செய்து தருகின்றது. அது மட்டுமில்லாமல் அக்கவுண்டிங் மற்றும் பேரோல் சேவைகள், அத்தோடும் சிட்டி அப்ரூவல்களை கூட பெற்று தருகின்றது. அல்கோஹோல் சார்ந்த பிசினஸ்களாக இருந்தால் AGCU அப்ரூவல் பெறுவதாக இருக்கலாம், அல்லது லாரோ டொபாக்கோ அப்ரூவலை பெறுவதாக இருக்கலாம், மற்றும் இம்போர்ட் அல்லது எக்ஸ்போர்ட் பிசினஸ்களை செய்வராக இருந்தால் அதற்குரிய லைசன்ஸ்களை பெறுவதாக இருக்கலாம், அல்லது ரெஸ்டாரண்ட்ஸ் போன்ற பல்வேறு வர்த்தகங்களுக்கு தேவையான லைசன்ஸ் வகைகள், ஃபுட் ஹேண்டலர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்ஸ், PTC லைசன்ஸ், WHMIS லைசன்ஸ் மற்றும் HACCP லைசன்ஸ் போன்றவற்றினை பெறுவதாக இருக்கலாம். இவை அனைத்தையுமே ஒரே கூரையின் கீழ் செய்து தருகின்றது கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங்க் நிறுவனம். தொடர்புகளுக்கு 6475221775. அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஏற்கனவே பிசினஸ் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தால் கூட அதற்குரிய அக்கௌண்டிங் தேவைகள் மற்றும் இன்கம் டேக்ஸ் சேவைகள் என அனைத்தையுமே செய்திருக்கின்றால், குறிப்பாக இந்த அக்கௌண்டிங் சேவைகள், பேரோல் சேவைகள், இன்கம் டேக்ஸ் சேவைகள் என்று வருகின்ற பொழுது மிக திறமையான சார்டர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் டீமினால் இந்த சேவைகள் வழங்கப்படுகிறவையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. நீங்கள் பிசினஸினை ஆரம்பிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு பிசினஸினை க்ளோஸ் பண்ணுவதாக இருந்தால் கூட அதனை ப்ராப்பராக செய்து கொள்வது மிக முக்கியமானது. குறிப்பாக இவ்வாறு பிசினஸ் க்ளோசிங் ஆக இருக்கலாம், அல்லது ஒரு கோஆபரேஷனை டிசால்வ் செய்வதாக இருக்கலாம், அனைத்தையுமே நீங்கள் செய்து கொள்வது முக்கியமானது. இதனை எந்த விதமான எதிர்கால CRA சிக்கல்களோ அல்லது எதிர்கால லீகல் சிக்கல்களோ இல்லாத வகையில் சரிபெற செய்து தருகின்றது கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங்க். அது மட்டுமல்லாமல் மோர்கேஜ் சேவைகளை கூட வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ரெசிடென்ஷியல் மற்றும் கமர்ஷியல் மோர்கேஜ் சேவைகளையும் வழங்குகிறார்கள். குறிப்பாக இவ்வாறு பிசினஸ் சார்ந்த துறைகளில் அதிகம் கவனம் செலுத்தி வருகின்ற சூழலில் கமர்ஷியல் மோர்கேஜில் ஒரு ஸ்பெஷலிஸ்டாகவும் கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங்க் திகழ்ந்து வருகின்றது. மேலதிக விவரங்கள் கலையுங்கள் 6475221775.
1: 7:48 எஃப்எம் 102 தசமூலூடாக ஊடகம் eastfm.ca ஊடகம் அணிந்திருக்கைகள் முதன்மை மூன்றோடு இணைந்து கொள்ளப் போகிறோம். கண்டா தொற்று நோய் எச்சரிக்கை காரணமாக 3 கனடியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களில் 2 ஒன்டாரியோ மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் 1 கியூபெக் மாகாணத்தைச் சேர்ந்தவர் எனவும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. கனடிய வெளிவர அமைச்சர் அனிதா ஆனந்த் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இவர்கள் 3 நோய் அறிகுறிகள் எதுவும் இல்லை எனவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறிப்பிடப்பட்ட சொகுசு கப்பலில் பயணித்த கனடியர்களுக்கு உதவ கனடிய தூதர அதிகாரி தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்திருப்பதாக கூட செய்திகள் வெளியாகிறது. கண்டா தொற்று பரவலால் பாதிக்கப்பட்ட சொகுசு கப்பலில் பயணித்த 2 கனடியர்கள் ஒன்டாரியோ மாகாணத்தைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் இருவரும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாகாண சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கண்டா தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒரு பயணி பயணித்த விமானத்திலேயே கியூபெக் மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவரும் பயணித்ததை அடுத்து கியூபெக் சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியிருப்பதாக இன்றைய நாளில் அது செய்தியோடு வெளியாகிறது. குறிப்பிட்ட நபர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு எந்த நோய் அறிகுறிகளில் எனவும் கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் ஆபத்து மிக குறைவாக இருப்பதாகவும் ஒருவரிடமிருந்து இன்னொருக்கு நோய் பரவுவது மிகவும் அரிது எனவும் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலைத்தான் கண்டா தொற்று பரவை கட்டுப்படுத்த உலக சுகாதார அமைப்பு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. சொகுசு கப்பலில் ஏற்பட்ட நோய் பரவலை தொடர்ந்து இதில் 8 பேர் உறுதி செய்யப்படுத்திருப்பார். 8 பேருக்கு இந்த தொற்று வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பரவல். இதில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சீனாவில் ஊழலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட அந்நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் 2 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சீன அதிபர் ஷிங்ஃபங் அமைச்சரவையில் கடந்த 2018 முதல் 2023 ஆண்டு வரை பாதுகாப்பு அமைச்சர் பதவி வைத்த 2 பேர் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் பதவி நீக்கப்பட்டிருந்தாக, அதற்கு பின்னர் அவர்கள் அந்த பதவியில் நியமிக்கப்பட்ட லீசு என்பவர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதால் அவரும் சில மாதங்களிலே பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். மேலும் இருவர் சீனாவின் ஆளுங்கட்சியில் சீனா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்ததும் கடந்த 2024 நீக்கப்பட்ட இந்த நிலைதான் ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட சீனாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்கள் இருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு ராணுவ நீதிமன்றம் இன்றைய நாளில் அந்த தீர்ப்பை வழங்கியிருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. வியட்நாம் ஜனாதிபதி வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொது செயலாளர் சிலரும் இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருப்பதாக இலங்கை செய்தியை தெரிவிக்கிறது. இலங்கைக்கான 2 நாள் உத்தியோகபூர்வ பயணமாக இது அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவருடன் அதே விமானத்தில் தூதுக்குழு ஒரு பகுதியாக மேலும் 209 பேர் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் இந்தியாவின் மும்பையிலிருந்து வியட்நாம் ஏர்லைன்ஸ் மூலம் இலங்கையின் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைத்திருப்பதாக காலை நேர செய்திகள் தெரிவித்ததாக வெளியாகியிருக்கிறது. இது முதன்மை செய்திகளை நாங்கள் உங்களோடு இணைத்திருந்தோம். FM 102.7 ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். EastFM.ca ஊடகம் நமது நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். இந்த அன்னியர் தினத்தை கொண்டாட தயாராக இருக்கிறீர்களா? ஜானகிவீப்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே ஸ்பெஷல் எக்ஸ்போ, அம்மாவுக்கான அழகிய பரிசுகள், சிறப்பு தள்ளுபடிகள் மற்றும் பல ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. May 8, 9, 10 காலை 10 மணி முதல் 8 மணி வரை லாப்ட் 905 1755 பிளம்பர் ஸ்ட்ரீட் யூனிட் 16 பிக்கரிங்கில் இடம்பெறுகிறது. உங்கள் அன்பு அம்மாவுக்கு மனதை கவரும் பரிசை தேர்ந்தெடுக்க தவறாதீர்கள். ஜானகி எக்ஸ்போ உங்கள் குடும்பத்தின் பாரம்பரிய அழகின் முகவரியே.

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேப் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidya, Mechanicum, Middlefieldicum, Idaya. Ilavasa Alosnegalikku 416-299-1020.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சி, 437-860-7002. 437-860-7002.
6: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பாட்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் உடையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 ஆஃப். ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
4: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 வரவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.

தருகிறது.